சுமார் 6.2 மில்லியன். குடியிருப்பாளர் அல்லாதோர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கட்டுமானத்துறையில் வேலை பார்ப்போர் எண்ணிக்கையில் உயர்வு. சிங்கப்பூரில் கல்யாணமும் பிறப்பும் குறைந்திருக்கிறது. சிங்கப்பூர் கடந்த ஆண்டு சுமார் 25,000 பேருக்கு குடியுரிமை தந்தது, சுமார் 35,000 பேருக்கு நிரந்தர வாசம் கொடுத்தது. சிங்கப்பூர் பெற்றோர் பிள்ளைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். அதே நேரத்தில் கல்வி சாதனையும் அவர்களுக்கு முக்கியம். கொள்கை ஆய்வுக் கழகம் நடத்திய ஆய்வில் 1,500 தொடக்கப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர் பங்கேற்றனர். மாணவரின் வெற்றிக்கு துணைப்பாடம் முக்கியம் என்று பெற்றோர் கருதுகின்றனர். 10 ஆண்டுக்கு முன்பு ஆய்வு நடத்திய போது ஒரு மாதத்துக்கு சராசரி துணைப்பாடச் செலவு 318 வெள்ளி. இவ்வாண்டு அது மாதம் 670 வெள்ளி. பிள்ளையின் படிப்புக்காக அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக் கொள்வதும் அதிகரித்திருக்கிறது. 10 ஆண்டுக்கு முன்பு 10 இல் 4, இவ்வாண்டு 10 இல் 6 பெற்றோர் சண்டை போடுவதாக ஆய்வில் கூறினார். சிங்கப்பூர் எக்ஸ்போவில் ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி மாண்ட சம்பவத்தில் மேற்பார்வையாளருக்கு 5 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 46 வயது ராமலிங்கம் குமரேசன் அபாயம் குறித்து ஊழியர்களுக்கு பயிற்சி தர தவறினார் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2023 சம்பவம் நடந்தது. எக்ஸ்போவின் கூரையில் சூரிய சக்தி தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தன. சேதமடைந்த மின்கம்பியை வெறும் கையால் எடுத்த ஊழியர் மின்சாரம் தாக்கி மாண்டார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
0: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
0: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
0: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
4: ஹலிமா அஸ்மானுடன் ஒலியில் உல்லாசம்.
5: காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். சேவல் கூவி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. எழுதிருக்க காலை வணக்கம். செய்திகளுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, காலை சிற்றுண்டி அதுவும் வார இறுதியில சாப்பிடும் போது அது ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு கொடுக்கும். சில பேர் வார இறுதியில குறிப்பா இந்த காலை சிற்றுண்டியை சாப்பிடறதுக்கு தான் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. அது குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடறதா இருக்கலாம், ஒரு நடவடிக்கையா நீங்க அதை பின்பற்றிட்டு வரலாம். இந்த ஒரு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலிமா, நீங்களும் செஞ்சு பாருங்க, நேர்களும் செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு உணவு வகையை கூட நீங்க நம்மோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருந்தேன். வாட்ஸ்அப் செய்ய 9678-9968. இந்த உணவு வகையை நீங்க வார இறுதியில் தான் சாப்பிடுவீங்கடா. என்ன உணவு வகை? அது காலை சிற்றுண்டிக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற உடனா எதுவா இருக்கும்? சில பேர் அண்டை வீட்டாரோட சேர்ந்து கீழே போய் சாப்பிடுவாங்க, குடும்பத்தோட போய் சாப்பிடுவாங்க, அந்த வார இறுதியில தான் செய்வாங்க. பகிர்ந்து கொள்கிறீர்களே, உங்களுக்கு எப்படி? அதே நேரத்துல எப்படிப்பட்ட பாடல்களை இந்த அங்கத்துல எதிர்பார்க்க போறீங்கன்னா,

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
5: ஜன்னல் வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு தரவ.
3: உங்களுக்கு எப்படி இருக்கு?
6: On the villa party,
3: collant duet. What's the matter, Irdiya? What are you doing?

0: அதிகமா நான் பாரு இறுதியில சாப்பிட இருந்தா மீறு புதுசா விரும்பி பாடலாம் சூப்பரா இருக்கு. நீங்க நிகழ்ச்சி புது நிகழ்ச்சி நீங்க படைக்க வந்திருக்கீங்க, மிக்க மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி.
2: வணக்கம் அலிமா, நான் துர்கா பேசுறேன். என் வீட்டுல ரொம்ப பிடிச்ச காலை உணவு வந்து புட்டு, வாழைப்பழம், அப்புறம் நாட்டு சக்கரை. அதை எதிர்பார்த்து என் பிள்ளைங்க காத்துக்கிட்டே இருக்கோங்க. ஏன்னா வார நாள்ல செய்ய கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல, சோ வார இறுதியிலதான் அதை செய்வோம்.
3: காலை வணக்கம் ஹலீமா.
1: என்னோட
3: பெயர் எஸ்தர். குரல் கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நீங்க
3: வந்து கங்க்ராச்சுலேஷன் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஃபார் யுவர் பேபி. இன்னைக்கு காலை உணவை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு பிடிச்சது, வாரத்துல ஒரு வாட்டி போய் ஃபன் டோஸ்ட்ல போய் சாப்பிடுவேன். ஐ லைக் த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் எக். முட்டை வந்து அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும் சாப்பிடும் போது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வாரத்துல ஒரு வாட்டி தான் நான் என்னோட ஆஃப் டேஸ், சில சமத்துல சனிக்கிழமை வரும், சதம ஞாயிற்றுக்கிழமை வரும், அந்த நாள்ல தான் நான் போய் சாப்பிடுவேன். இந்த நாள் வந்து நான் கட்டுற ஆப்ரேஷன் போனனால இப்ப நான் வீட்டுல தான் இருக்கிறேன், வெளியில எங்கும் போக முடியல. பட் எனிவே, தேங்க்யூ சோ மச் அண்ட் சோ ஸ்வீட் யுவர் வாய்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ மா. டேக் கேர், பை பை.
1: நன்றி அம்மா. இந்த மாதிரி புத்துணர்ச்சியோட ரொம்ப சுறுசுறுப்போட பேசும் குரல்களை காலங்காத்தாலே கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தனியா இங்க இல்லைன்னு நீங்க எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுறீங்க. நன்றி நன்றி. உங்க குரல் பதிவுகளை கேட்கும் போது இன்னும் புத்துணர்ச்சியா நிகழ்ச்சியை படைக்கணும்னு அந்த ஒரு உற்சாகத்தை நீங்க கொடுக்கறீங்க. நேர்களே, தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க எப்படிப்பட்ட காலை சிற்றுண்டி உணவை நீங்க வார இறுதியில சாப்பிடுவீங்க. வாரத்துல ஒரு முறை இதை தான் ஹலிமா நாங்க சாப்பிடுவோம், அதுவும் வார இறுதியில சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதுல இருக்கிற சுகம் இருக்கு, வார்த்தையால சொல்லவே முடியாதுப்பா. அப்படிப்பட்ட ஒரு உணவு வகைனா எது? உங்க குடும்பத்தார் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம், இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து கீழே போய் உணவு காட்டில சாப்பிடுற ஒன்றா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலை சுற்றுட்டிய பகிர்ந்து கொள்ளுகிறீர்களே.
4: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you. I need you, baby.

0: காலை வணக்கம் ஹலிமா, நரேன் அக்கா
1: வணக்கம்.
0: பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற ரொம்ப சரி, வாரிறுதி நாளில் தான் குடும்பத்தோட காலை சிற்றுண்டியை வந்து நிதானமாக பொறுமையாக சாப்பிட முடியும்.
1: ஆமா,
0: நான் வந்து என் குடும்பத்தோட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காயா டோஸ், சில சமயம் லக்ஸா, பீஹூன்,
1: ஓ
0: ஸோ யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்களெல்லாம் அவங்க வந்து வாங்கிக்கிட்டு ஒன்றா உட்காந்து உணவங்கடையில் வந்து நாங்கள் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம்.
2: வணக்கம் அலியம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா, சொல்லுங்க.
2: நான் சரவணன் பேசுறேன். என்னதான் காலையில நம்ம வேற உணவுகளை சாப்பிட்டாலும் நம்ம பாரம்பரிய உணவான அந்த தோசை இட்லி அது சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால காலையில ஒரு மூணு இட்லி ரெகுலரா சாப்பிட்டுறது, இல்லைன்னா தோசை.
3: காலை வணக்கம் ஹலீமா, காலை வணக்கம் அனைவருக்கும், காலை வணக்கம். ஜுருவேஷாந்தா பேசுறேன். வெல், எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடிக்கும் வெஜிடபிள் உப்புமா. காய்கறி போட்டு உப்புமா கிளறி சாப்பிட்டாக்கா நெய் விட்டு ருசியா இருக்கும். அது வந்து ருசி சாப்பிடணும்னாக்கா அந்த இறுதி நாள்ல தான் சாப்பிட முடியும்.
4: வணக்கம் தொகுப்பாளர் ஹலிமா, நான் டாக்டர் ஆர் ஜோகோபார்ல இருந்து பேசுறேங்க. காலையில வந்து சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பழைய சாதத்துல உப்பு கலந்து மிளகா போட்டு சாப்பிடறாங்க இல்லையா, அந்த காலத்துல விவசாயம் பண்றவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. வயத்துக்கு ரொம்ப நல்லது, ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும், மதியம் வரைக்கும் பசிக்காது, வயிற்றுக்கு எந்த கெடுதலும் இருக்காது. இதுதான் எனக்கு பெஸ்ட் உணவுங்க. இதுக்கு மேல வந்து அந்த ஃபுட்டு நல்லா இருக்கு, இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்கன்னா வயிறு காலிமா. நன்றி, வணக்கம் ஹலிமா.
1: நன்றி நன்றி. ஒரு மருத்துவரா அவர் இருக்கிறதுனால இந்த மருத்துவருடைய கண்ணோட்டத்துல அவர் பகிர்ந்து கொண்டிருக்காரு. சரி, நான் இதை கேட்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏன் இந்த காலை சிற்றுண்டி பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா, இந்த காலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல எதை அதிகமா சிங்கப்பூர்கள் விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு ஆய்வுல நடத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சிங்கப்பூர்ல இந்த காயா டோஸ், அவிட்ட முட்டை, கோபி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமா, பாரம்பரியமான நன்யாங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா காயா டோஸ் மட்டும் இல்லைங்க, யூகாஃப் ஒரு ஆய்வை நடத்திருந்தாங்களா, அதுல 76 வழிகாட்டினர் காயா டோஸை ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்களா. 18 முதல் 24 வயதுடையவர்கள்ல 96 விழுக்காட்டினர் ரொட்டி பிராட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 55 வயதுக்கு மேற்பட்டவங்கள்ல 81 விழுக்காட்டினருக்கு ரொட்டி பிராட்டா ரொம்ப பிடிக்குமா. எந்த காலை சிற்றுண்டியை அதிகமா ஆர்டர் பண்றாங்கன்னு பார்த்தா, இந்த அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் சொல்றாங்களே அது, ஹாட் கேக்ஸ், ஹேஷ் பிரவுன், காலை சிற்றுண்டிக்கு தயார் செய்யப்படும் சாண்ட்விச்சஸ், பிராட்டா, கஞ்சி வகைகள், காயா டோஸ், மீசியாம், சூடான பானங்கள்ல பார்க்கும் போது முன்னணியில இருக்குது. வேற என்ன, தேத்தாரை தான், அதன் பிறகு காஃபி.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
4: வணக்கம் ஒலி, வணக்கம் அலிமாஜி. வார இறுதி ஆனாலே காலையிலேயே சிற்றுண்டி சாப்பிட எங்க போறோம்னா தேக்கா தெக்காமலுக்கு வந்து அது ஆப்பம், சுட சுட ஆப்பம் சாப்பிட்டுட்டு இந்த தேங்காய் பால் ஜீனி எல்லாம் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி வீக் அங்கே சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும்.
5: எங்க வீட்டுல வந்து தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்வாங்க, அதாவது அந்த வார இறுதியில ஒரு நாள். அந்த ரொம்ப நேரம் பிடிக்கும். அது அரிசி மாவுல இது பண்ணி தேங்காய் இது பண்ணி கூழ் மாதிரி இது பண்ணுவாங்க, தேங்காய் பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
6: நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லும் போது அது பசியை மட்டும் தீர்க்கறது கிடையாதுங்க. சில உணவுகள்ல நிறைய நினைவுகளும் நிறைஞ்சிருக்கும் இல்லையா? என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டி இந்த வார இறுதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே எனக்கு இது வாங்கி கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சில உணவு வகைகளை பார்க்கும் போது நமக்கு நிறைய நினைவுகள் வரும். அப்படிப்பட்ட நினைவுகளையும் நீங்க நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாங்க. வாட்ஸ்அப் செய்யலாம், 9678 8968. பானு வேலை என்ன சொல்றாங்கன்னா, வார இறுதி ஆனாலே இந்த சீச்சா ஃபான் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஹலீமா. சனிக்கிழமை தோற நான் சாப்பிடுவேன், அதுவும் என்னுடைய நடையை முடித்த பிறகு. எப்போதுமே நடைப்பயிற்சியில ஈடுபடுவாங்களா? அதை முடிச்ச பிறகு சீச்சோ ஃபான் இந்த ஒரு குறிப்பிட்ட கடையில இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதுவும் பிளம் சாஸோட அவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ஹலீமா. இது என்னுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிடுச்சு. பானு வேலு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் நீங்க சொல்லலாங்க. அந்த காலத்துல தாத்தா பாட்டி இல்ல அம்மா அப்பா உங்களுக்கு வார இறுதி ஆனாலே இந்த ஒரு உணவு வகையை வாங்கி தருவாங்க. இப்ப சாப்பிட முடியல ஹலிமா, அந்த ஒரு உணவு சுவை இப்ப இல்லாம போயிடுச்சுன்னா எந்த ஒரு காலை சிற்றுண்டி சொல்லுங்களேன். அந்த கடை இன்னும் இருக்கா? அதை பார்த்து கொள்ளுங்க.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
3: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்.
4: அல்லது மீ லிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
3: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.
5: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: ஹாய் ஹலிமா.
1: வணக்கம்மா.
0: காலை வணக்கம். எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே பல் தொலைக்கிட்டு முதல்ல வந்து ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி குடிச்சிருந்தேன்.
1: ஓ,
0: அது இஸ் எ மஸ் எனக்கு. அப்புறம் வந்து எவ்ரி டியூஸ்டே என்னோட நீச்சல் உடல் பயிற்சி முடிஞ்சவுடனே பக்கத்தில் தான் இருக்குது ஒரு வெட் மார்க்கெட், அங்கே வந்து ஒரு ஹாக்கர் சென்டர் இருக்குது, அங்கே போய் சீ சாங் ஃபேன் இல்லைன்னா அந்த சீக்குய் இது வந்து சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். எவ்ரி டியூஸ்டே மார்னிங் இதை நான் செஞ்சிடுவேன். அப்புறம் விரத நாளில் வந்து அஸ் இன் ஃப்ரைடே இது டியூஸ்டே விரத நாளில் காலையில் வந்து எனக்கு வந்து என்ன சாப்பிட பிடிக்கும்னா தவு கஞ்சி, தவ்வை தவ்வையும் ஒரு இச்சா குயம் வச்சு சாப்பிடுவேன். இது என்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். ஹலிமா
1: கலா தேவி, நீங்க சொல்லும் போது எனக்கும் அங்க வந்து சாப்பிடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க வர்ணிச்சிருக்கீங்க. நான் ஊறுதுப்பா, நான் ஊறுது பா. இப்ப எனக்கும் இன்றைக்கு நண்பகல் 12 மணி முடிந்த பிறகு, நிகழ்ச்சி முடிந்த பிறகு நல்ல ஒரு, அதாவது காலை சிட்டு சாப்பிட முடியாது, ஆனா நல்ல ஒரு லஞ்ச், நல்ல ஒரு மதிய உணவை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடலாம். நம்ம கலாதேவி இப்படி உசுப்பேதி விட்டுட்டாங்கப்பா, இப்ப சாப்பிடும் போல இருக்கு. அவங்க சொன்ன எல்லா உணவு வகைகளும் சாப்பிடும் போல இருக்கு. ஆனா போக முடியாது, இப்ப ஒளி கூடத்துல தான் நான் இருக்கணும். அதனால 12 மணிக்கு மேலதான் எதுவா இருந்தாலும் நிம்மதியாக என்னால் சாப்பிட முடியும். சரி, நேர்களை நல்ல நல்ல குரல் பதிவுகள் எடுத்து நீங்க அனுப்பி வச்சு இருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகள், காலை சிற்றுண்டி, அதோ வார இறுதியில குறிப்பா எந்த ஒரு காலை சிற்றுண்டிக்கு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. நின்று நிதானமா மெதுவா அறக்க பறக்க பரபரப்பா இல்லாத ஒரு சூழல்ல சாப்பிடும் போது அதை இன்னும் அழகா நம்ம சுவைச்சு சாப்பிட முடியும். அந்த ஒரு அனுபவத்துக்கும் உணர்வுக்கும் ஈடுனை எதுவுமே இல்லப்பா. சரி வாங்க, இப்ப காலை 9 மணிக்கு மேல இருக்கிற அங்கத்துக்கு போவோம். உங்களுக்கு ஒரு கேள்வி நான் எடுத்து வச்சிருக்கேன், சுவாரஸ்யமான ஒரு தகவல். இப்போ ஒரு இடத்த பார்க்கும் போது, இல்ல அந்த இடத்துல உண்மையாவே மக்கள் இப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். AI செஞ்ச வேலையோ அப்படின்னு யோசிக்க தோணும். சரி பார்க்கணும், தகவல்களை நம்ம சரி பார்க்கணும். அந்த வரிசையில உலகத்துல ரொம்ப பிரபலமான ஒரு சுற்றுலா இடம் இருக்குதுங்க. ஆனா அதன் மேல் பகுதிக்கு செல்றதுக்கு அங்க மின் தூக்கி வசதி கிடையாது. அதாவது அந்த குறிப்பிட்ட இடம் நீங்க தாண்டின பிறகு அங்க நீங்க லிப்ட் எடுக்க முடியாது, மின் தூக்கி எடுக்க முடியாது. மேல இருக்கிற அந்த கிரீடத்தை அடையிறதுக்கு கடைசியா நீங்க 162 படிகளை ஏறணும், வேற வழி இல்ல. எந்த இடம் இது? யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் பீஸ்,
1: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 9-6-8 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ஹலிமா அஸ்மானுடன் ஒலியில் உல்லாசம்.
3: காலை வணக்கம் ஹலிமா, நம்ம அங்கலம்
4: பேசுகிறேன்.
3: அந்த கேள்விக்கு வந்தது, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி நியூயார்க்கில் இருக்கு, அதோட கிரவுன் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸில் தான் போகணும், ஸோ அந்த லிஃப்ட் கிடையாது. நன்றி, வணக்கம்.
4: ஸோ ஸ்வீட்டி, புவனா, கேரலின் எல்லாருமே சரியான பதில குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமாங்க, சற்று முன்பு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேனா, இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிடலாம், பிரச்சனை இல்லை, ஒரு சுற்றுலா இடம்னா, ஆனால் கீழே உங்களுக்கு மின்தூக்கி வசதி இருக்கும், மேலே போகிறதுக்கு அந்த கிரீடை தாண்டிறதுக்கு மின்தூக்கி வசதி இருக்காது, எந்த இடம் அப்படின்னு கேட்டதுக்கு பல நேர்கள் சரியான பதில நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நியூயார்க் கீழ் பகுதியில மின் தூக்கி வசதி இருக்கு, ஆனா கிரீடத்துக்கு நீங்க செல்லும் கடைசி பகுதியில மின் தூக்கி இல்ல. 162 படிகளை நீங்க எடுத்துதான் ஆகணும், ஏறித்தான் ஆகணும்பா.

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏய் ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போறா. ஏய் ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சொறா.
0: வார இறுதி ஒலியில்.

சரி வாங்க, இந்த காலை பொழுதுல உங்க மூளைக்கு கொஞ்சம் நான் வேலை கொடுக்க போறேன். ஒரு குட்டி விளையாட்டு விளையாடுவோம். ஒரு பிரிவுல இருக்கும் சிலவற்றை நான் கூறுவேன், ஆனா அதுல ஒண்ணு மட்டும் ஒரு கருப்பு ஆடாக இருக்கும், தனிச்சு நிப்பா, இவனுக்கும் இந்த பிரிவுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும், சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல. ஆனா நீங்க கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தா அந்த கருப்பு ஆடை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த வரிசையில இன்றைக்கு நான் கொடுக்க போறது இதுதான், டால்பின், திமிங்கலம், சீல், சுறா. இந்த நான்குல ஏதோ ஒண்ணு தனித்து இருக்குது, அததான் நீங்க சொல்ல போறீங்க. ஆங்கிலத்துல விச் இஸ் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அததான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. டால்பின், திமிங்கலம், சீல், சுறா, இந்த நான்குல எது தனிச்சு இருக்கும் ஒண்ணு, த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
4: We're gonna blow the speakers, baby.
5: Woli, எங்கேயும் எப்போதும்
6: ஏரோப்ளேன் பறக்கிறது பெருமை இல்லை.

0: டூப்புல டூப்பு அந்த மாதிரி நான் நான்கு மீன் வகைகளை கொடுத்திருந்தேன். டால்பின், திமிங்கலம், சீல், சுறா. இதுல எது கருப்பு ஆடு அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க பாப்போம். இது அந்த ஆட் ஒன் அவுட் கேட்டதுக்கு.
1: ஹலோ, ஒளிக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
1: இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து வேல். வேல் வந்து ஒரு மம்மல் வகையை சேர்ந்தது. நன்றி.
0: அப்ப மற்றது எப்படிப்பா? திமிங்கலம் தான் பாலூட்டினா மற்ற மீன் வகைகள்ல பாலூட்டி கிடையாதா? அப்ப டால்பினை எதுல நீங்க சேர்ப்பீங்க? தப்பு. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. டால்பின், திமிங்கலம், சீல், சுறா, இந்த நான்கு மீன் வகைகள்ல ஒரு மீன் வகை மட்டும் தனிச்சு இருக்கோ, அதற்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் அந்த ஆட் ஒன் அவுட். எந்த மீன் வகைன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த காரணத்தையும் சொல்லுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

வெளியோர் தம்மை வதையே புரிக்குவதா ஏ மகராசர்கள் உள்ள காளிதன் நிலையாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான் வருவான் வருவான்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out in Byford. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: வணக்கம் ஹலீமா, நான் சம்பத்குமார் பேசுறேன். நீங்க சொன்ன மீன் வகையில சுறா தான் தனிப்பட்டது, மத்தது எல்லாம் பாலூட்டி வகை. நன்றி.
0: சரியான பதிலை கொடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆமா, அதுதான் நான் எதிர்பார்த்த விடை. நான்கு கொடுத்துருது இல்லையா? டால்பின், சீல், திமிங்கலம், சுறா. இந்த நான்குல கண்டிப்பா சுறா தான் தனிச்சு நிற்குது. அதற்கு காரணம், நம்ம சுறா பாலூட்டி கிடையாது, ஆனா மற்ற மூன்றும் குட்டி போடும், தாய்ப்பால் கொடுக்கும்.

காலைமணி 10 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பெரிய நாடுகளின் உறவில் சிங்கப்பூர் முதலில் சொந்த காலில் நிற்பது முக்கியம் என்று தற்காப்பு அமைச்சர் சான் சின் சுங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூருக்கு சொந்த வலிமை இல்லாவிட்டால் எந்த நாட்டின் பக்கம் நிற்பது என்ற கேள்விக்கே இடமில்லை என்றார் அவர். ஃபியூச்சர் சைனா குளோபல் ஃபோரம் கலந்துரையாடலில் திரு சான் பேசினார். சிறிய நாடான சிங்கப்பூர் அதன் பணிகளை சிறப்பாக செய்வதால் உலக நாடுகளின் கவனத்தை பெறுகிறது என்றார் அவர். G20 அமைப்பில் சிங்கப்பூர் உறுப்பினர் இல்லை. இருப்பினும் அதன் உச்சநிலை மாநாடுகளுக்கு சிங்கப்பூர் அழைக்கப்படுகிறது. சிங்கப்பூரின் கருத்துகளுக்கு மதிப்பு இருப்பதை அது காட்டுவதாக திரு சான் கூறினார். சிங்கப்பூர் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.

0: சீன அதிபர் ஷி ஜின்பிங் மூன்று நாள் அமெரிக்க பயணம் பெரிய உடன்பாடு எதையும் கொண்டு வரவில்லை. அதிபர் டொனால்டு டிரம்பும் அதிபர் ஷியும் நட்பாக பேசினார். அதிபர் டிரம்ப் வழக்கத்துக்கு மாறாக விமான நிலையத்துக்கே சென்று சீன அதிபருக்கு வரவேற்பு நல்கினார். இருநாட்டு வர்த்தக சண்டை நிறுத்தம் மேலும் 2 மாதத்துக்கு நீட்டிக்கப்பட்டது. அது தவிர பெரிய முன்னேற்றம் இல்லை. அமெரிக்கா சீனா மீது பெரிதாக வரி விதித்தும் சீன பொருள்கள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு செல்வதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஈரான் விவகாரத்தில் சீனா தலையிடக்கூடாது என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அதற்கு சீனா என்ன பதில் சொன்னது என்பது தெரியவில்லை. வர்த்தகம், ஏஐ இரண்டிலும் இருநாட்டுக்கும் இடையே பெரிய ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை. ஈரான் ஒரு வாரத்தில் ஹோமஸ் நீரிணையை திறக்கும் திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு நடுவே பேசிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இனி முடிவு அமெரிக்காவின் கையில் இருப்பதாக சொன்னார். ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா கைவிட வேண்டும், எண்ணெய் தடையை அகற்ற வேண்டும், லெபனானில் சண்டை நிறுத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்பது ஈரானின் கோரிக்கை. சிங்கப்பூரில் ரஃபல்ஸ் பிளேஸில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு வெளியே தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறது. சந்தேக நபர் 50 வயது சீன ஆடவர் என்று காவல்துறை தெரிவித்தது. நேற்று இரவு சுமார் 9 மணிக்கு தீ குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. மௌலானா முகமது அலி பள்ளிவாசலுக்கு வெளியே எண்ணெய் கலனை ஆடவர் வைத்ததாக கூறப்படுகிறது. அதற்குள் ஆடை ஒன்றை வைத்து அவர் தீமூட்டியதாக சந்தேகிக்கப்படுகிறது. பிறகு அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார். பொதுமக்களில் ஒருவர் தீயை அணைத்தார். தகவல் கிடைத்த 3 மணி நேரத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1 ஆண்டு வரை சிறை, அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். இலங்கை நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு வயதை 2 ஆண்டுக்கு உயர்த்தும் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அதிபர் அனுரகுமார திசநாயக்க நீதித்துறையை சீர்திருத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2 சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்தார். 100,000-க்கணக்கான வழக்குகளில் தாமதத்தை தவிர்ப்பது நோக்கம் என்றார் அவர். புதிய மாற்றத்தால் 411 நீதிபதிகளின் ஓய்வு வயது உயர்த்தப்படுகிறது. கூடுதலாக நீதிமன்றங்களை அமைக்கவும் புதிய நீதிபதிகளை நியமிக்கவும் அரசாங்கம் விரும்புகிறது. மேலும் 10,000 காவல்துறை அதிகாரிகளை வேலைக்கு எடுக்கவும் அது எண்ணுகிறது. மலேசிய முன்னைய பிரதமர் நஜீப் ரசாக் தமது 15 ஆண்டு சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கோரியிருக்கிறார். ஒன் MDB வழக்கில் கடந்த ஆண்டு 25 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து நஜீப் மேல்முறையீடு செய்திருக்கிறார். மேல்முறையீடு முடியும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க அவர் கோருகிறார். அந்த வழக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி விசாரிக்கப்படும். நஜீப்புக்கு கடந்த வாரம் நிபந்தனையுடன் அரச மன்னிப்பு வழங்கப்பட்டது. அது வேறொரு வழக்கு. அதில் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் அவர் வீட்டுக்காவலில் இருக்கலாம். அதில்லாமல் ஒன் MDB வழக்கில் 15 ஆண்டு சிறை தண்டனை காத்திருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாந்தி பிரேரா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 11:21. 30 வயது சாந்தி 2 ஆண்டுக்கு முன்பு சீனாவில் நடந்த போட்டியிலும் 100 மீட்டரில் வெள்ளி வென்றார். கடந்த முறை 200 மீட்டரில் தங்கம் வென்ற சாந்தி இன்று மீண்டும் களத்தில் இறங்குகிறார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எந்த பெண்ணும் இதுவரை 2 ஆசிய போட்டிகளில் தொடர்ந்து தங்கம் வென்றதில்லை. சாந்தி தங்கம் வென்றால் அது புதிய வரலாறாக அமையும். 200 மீட்டர் இறுதிப் போட்டி நாளை மாலை சுமார் 6:30 நடைபெறும். புதிதாக தொடங்கியிருக்கும் ஃபிஃபா ஆசியான் கிண்ண போட்டியில் இந்தோனேசியாவும் சிங்கப்பூரும் சந்தித்தன. ஜகார்த்தாவில் நடந்த ஆட்டத்தில் 2-0 என்று இந்தோனேசியா வெற்றி பெற்றது. சிங்கப்பூரின் தற்காப்பு ஆட்டக்காரர் சஃப்வான் பஹருடீன் ஆட்டத்தின் 70வது நிமிடத்தில் சிவப்பாட்டை பெற்றார். வரும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு சிங்கப்பூர் பங்களாதேஷை சந்திக்கும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கின் மான்செஸ்டர் சிட்டி அணி கிட்டத்தட்ட அனைத்து நிதி வீரல் குற்றச்சாட்டுகளிலும் குற்றம் புரிந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. மொத்தம் 115 குற்றச்சாட்டுகள், 114 நிரூபிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் சொல்கின்றன. தண்டனை இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அபராதம் விதிக்கப்படலாம், புள்ளிகள் குறைக்கப்படலாம், பிரீமியர் லீக்கிலிருந்து வெளியேறவும் வாய்ப்பு உண்டு. 2009 முதல் 2018 வரை நடந்த விதிமீறல்கள் குற்றச்சாட்டுகளை மான்செஸ்டர் சிட்டி மறுக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
2: காலை 10 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். இந்த அங்கத்துல நான் மட்டும் இணைய போறது கிடையாது, என்னோட சேர்ந்து இன்றைக்கு ஒரு குட்டி இணையறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களதான் நம்ம சந்திக்க போறோம். அவங்க பெயர் அக்ஷரா. வணக்கம் அக்ஷரா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நல்லா இருக்கேன்.
2: சரி, உங்க காலை பொழுது எப்படி ஆரம்பிச்சிருக்கு? மின்தூக்கில வரும்போது நம்ம அக்ஷரா சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இன்றைக்கு காலை சிற்றுண்டிக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன். நானும் கேட்டேன், சரி சப்பாத்தி எதை வச்சுமா நீங்க சாப்பிட்டீங்க, கிழங்கா இல்ல என்ன, என்ன ஒரு காம்பினேஷன்ல சாப்பிட்டீங்கன்னு கேட்ட போது அக்ஷரா என்ன சொன்னாங்கன்னா,
3: சப்பாத்தியும் பாலும் சாப்பிட்டேன். அது என்னன்னா, சப்பாத்தி சுட சுட போட்டு பாலில் நல்லா சக்கரை ஊற்றி அந்த சூடான பாலை சப்பாத்தியில் ஊற்றும் போது அது அப்படியே அந்த சப்பாத்தி எல்லாத்தையும் உருகி அது அவ்வளோ சாஃப்டாக வாயில் வைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும்.
2: பாலோட சப்பாத்தியா, என்ன காம்பினேஷன் இது? யார் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுத்தா சொல்லுங்க, நீங்கள் தெரிஞ்சாங்கணும் எனக்கு.
3: எங்க அப்பா சின்ன வயசா இருக்கும் போது எங்க ஆத்தா அப்பாக்கு பண்ணி கொடுப்பாங்க. அப்ப ஆத்தா இங்க வரும்போது எனக்கு பண்ணி கொடுத்து அம்மாவும் அங்கிருந்து கத்துக்கிட்டு அது வீட்லயே ஒரு பழக்கமாச்சு.
2: அதன் பிறகு எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஒரு சப்பாத்தி குடும்பம், சப்பாத்தியா சாப்பிட்டு இருக்கீங்கப்பா. சரி, நம்ம அக்ஷராக்கு 13 வயது ஆகுது. எந்த ஒரு பள்ளியில இருந்து வரீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லுங்களேன். கேப்போ,
3: நான் மாஸ்லிங் உயர்நிலை பள்ளியில இருந்து வருகிறேன். நான் போன வருடம் பிஎஸ்எல்இ எடுத்தேன். பிஎஸ்எல்இ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தான், அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு தேர்வு எழுதும்போது. ஆனால் தேர்வு கஷ்டமாக இருந்தாலும் நான் மதிப்பெண் நல்லா எடுத்தேன். என்னோடய மதிப்பெண்ணில் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு.
2: சரி, இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் எல்லாருமே பிஎஸ்எல்இ எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆண்டிறுதி தொடக்கப்பள்ளி தேர்வுகளை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னா அவங்களும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அக்ஷரா ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அக்ஷரா இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் போன வருஷம் தேர்வுகளை எழுதிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ பாருங்கள் ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க, அப்படியே எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க.
3: ரொம்ப பதற்றப்பட வேணாம், தேர்வு எழுதும் போது ரொம்ப பதற்றமாக இருக்கும். ஆனால் மதிப்பெண் வாங்கும் போது, சரி நான் இவ்வளோ தான் படித்தேன், திஸ் இஸ் மை எஃபர்ட், இதுதான் என்னோடய எஃபர்டோட பின் விளைவு. ஆனால் அந்த பின் விளைவை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். இப்போ நமக்கு நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வராமல் இருந்தாலும் அந்த மதிப்பெண்ணை நம்ம ஏற்றுக்கொண்டு இப்போ நம்ம உயர்நிலை பண்ணி போனோடனே அந்த மதிப்பெண்ணிலே நம்ம இன்னும் ஒரு நல்ல உயிர் வாங்கலாம்.
2: உண்மைதான், உண்மைதான், அழகா சொல்லி இருந்தீங்க. சரி, அக்ஷரா கிட்ட நீங்களும் வந்து பேசலாங்க, நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம், 9678 8968. ரொம்ப அழகா இன்றைக்கு சனிக்கிழமை காலை பொழுதுல ஒலி கூடத்துக்கு வந்து நம்மோட அவங்க லைஃபா நேரடியா இணைகிறாங்க, ரொம்ப அழகா பேசுறாங்க தமிழ்ல. தொடர்ந்து உங்களுடைய உற்சாகத்தையும் நீங்க வழங்கலாம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அக்ஷராவோட பேசுவோம், சந்திப்போம். இது உங்க ஒலியில் உல்லாசம்.
4: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: தங்க மீன்கள் படத்துல இருந்து பாடல ஒலிபரப்பானது. அருமையான ஒரு பாடலை வழங்கியிருந்தாரு ஸ்ரீராம் பார்த்தசாரதி. இப்ப டிக்டாக்லயும் நம்ம லைஃபா தான் இருக்கோம், அங்கேயும் நீங்க வந்து நம்ம அக்ஷராவை பார்க்கலாம். ஒலி 968 டிக்டாக் பக்கமா இப்ப நாங்க நேரடியா இணைஞ்சிருக்கிறோம். சரி, அக்ஷராவை இப்பதான் சில பேர் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க, வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. வணக்கம் அக்ஷரா. நம்ம நேர்களுக்கெல்லாம் நீங்க வணக்கம் சொல்லலாமே, மைக்கு தட்டி வணக்கம் சொல்லுங்க பாப்போம்.
1: வணக்கம் நேர்களே.
0: என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு புத்துணர்ச்சி. இந்த சப்பாத்தி, தெம்பான சப்பாத்தியை சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்கப்பா நம்ம அக்ஷரா. அதுவும் பால்ல அவங்க அதை அழகா நினைத்து சாப்பிட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஓ, ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷன்ல சாப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு. சரி அக்ஷரா, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க ஜாலியா தான் இருந்திருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் பிஎஸ்எல்இ தான் முடிச்சாச்சே. சரி, எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன்.
1: ஜாலின்னு யார் சொன்னா, பிஎஸ்எல்இ முடிஞ்சிட்டா என்ன, உயர்நிலை பள்ளியிலும் நிறைய தேர்வு இருக்கு. எனக்கு இந்த வாரம் முழுக்க எண்ட் ஆஃப் இயர் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. நான் இன்னும் ஒரு தப்பு பண்ண
0: அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்லுங்கம்மா. என்ன என்ன தேர்வு இருந்துச்சு?
1: எண்ட் ஆஃப் இயர் எக்ஸாம்ஸ், அது ஆண்டு இறுதி தேர்வு.
0: சரி,
1: அது எல்லா பள்ளிகளிலும் இருக்கும். என்னோட பள்ளியில வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால. அப்புறம் என்னோட கணக்கு டீச்சர் ரொம்ப நாளா வராதனால நிறைய பாடங்கள் முடிக்க முடியல, அதனால ரொம்ப கடைசி மிஷம் ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால கணக்கு பாடத்துக்கு ரொம்ப தயாரா இல்லை, அந்த தேர்வுக்கு நான் ரொம்ப தயாரா இல்லை. ஆனா இப்ப எனக்கு கடைசி மிஷத்துல ரொம்ப படிக்கவும் அந்த அளவுக்கு நேரமும் இல்லை, அதனால ரொம்ப பதற்றமா இருந்துச்சு. தேர்வு எழுதினேன், கண்டிப்பா என்னால நல்ல மதிப்பெண் பெற முடியும். ஆனா நான் எதிர்பார்த்த அளவிற்கு மதிப்பெண் பெற முடியுமா அப்படின்னு தான் கேள்விக்குறியா இருக்கு.
0: அந்த அந்த ஒரு ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழும் இல்லையா, அது உங்களுக்கும் இருக்குது, இயல்பான ஒண்ணுதான். ஆனா நீங்க நல்லா பயிற்சி எடுத்து நல்லா முயற்சி எடுத்து நீங்க செஞ்சிருக்கீங்களே, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல, அப்ப கண்டிப்பா நீங்க சிறப்பா செய்வீங்க. அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா நம்ம பாராட்டு சொல்லியே ஆகணும். சரி அக்ஷரா, இந்த வாரத்துல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சா? இப்போ நம்ம தேர்வுக்கு உட்காடுறோம், தேர்வுக்கு நம்ம படிக்கிறோம், நம்ம தூங்கணும், எல்லாமே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி வேற ஏதாவது சுவாரஸ்யமா இந்த வாரம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா என்ன?
1: தேர்வின் போது நான் ஒரு கேள்வியை எதிர்நோக்கினேன், ஆனா அந்த கேள்வி வந்து இதுவரைக்கும் நான் பார்க்கவே பார்க்காத கேள்வி.
0: என்ன கேள்வி? இந்த கணக்கு, கணக்கு தேர்வுக்கா?
1: ஆமா, கணக்கு தேர்வுக்கு. அது வந்து ஒரு மாதிரி சர்க்கிள்ஸ் ஒரு கான்செப்டையும் ஒரு அந்த பாரலலோகிராம்ஸ், ட்ரெபீசியம்ஸ், பாலிகான்ஸ் ஓட கான்செப்டையும் சேர்ந்த ஒரு கேள்வி.
0: இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சே, ஐயோ. சொல்லுங்க.
1: இந்த சர்க்கிள்ஸ் நான் பிரைமரி ஸ்கூல்ல படித்தேன், பட் இந்த பாலிகன்ஸ் எல்லாம் நான் செகண்டரி ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு இது ஏற்கனவே ரொம்ப ஒரு மாதிரி புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருந்துச்சு. அப்போ இந்த கேள்வியை எதிர்நோக்கும் போது நான் நினச்சேன், ஐயோ இந்த மதிப்பெண் கண்டிப்பாக வராது, பிகாஸ் நான் கால்குலேட் பண்ணதில்லை. இந்த மதிப்பெண் நான் வாங்கினா என்னால் A2 வாங்க முடியும்.
0: ஓ, சரி சரி சரி.
1: பட் என்னால் இந்த மதிப்பெண் அந்த கேள்வியில, இஃப் ஐ கேன் நாட் கெட் தி க்வெஸ்சன் ரைட், என்னால அந்த மதிப்பெண் வாங்க முடியாது. சோ B3க்கு டிராப் ஆயிடும்.
0: அப்ப இந்த ஒரு கேள்வியில தான் உங்களுடைய கிரேட் உடைய தலையெழுத்தே அடங்கியிருக்கு.
1: ஆமா.
0: சரி, என்னாச்சு அதுக்கப்புறம்?
1: அப்புறம் வந்து நான் எனக்கு சுத்தமா தெரியல, அதனால என்ன பண்ணேன், அந்த சர்க்கிள்ஸ் கூட எல்லா கான்செப்ட்ஸையும் என் மண்டையில இருந்து எடுத்து பொறுக்கி ஒரு மசாலா ஆக்கி ஏதோ ஒன்னு எழுதிட்டு இருந்தேன். அந்த க்வெஸ்சன்ஸ்ல நான் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணிட்டேன்.
0: எவ்வளவு நேரம் தேர்வு தாளுக்கு கொடுத்திருந்தாங்க?
1: 1 hour 45 minutes.
0: 15 நிமிஷம் இந்த கேள்வியிலே போயிட்டு,
1: இந்த கேள்வியிலே போயிட்டு.
0: ஆனா எத்தனை கேள்விகள் இருக்கு மொத்தமா?
1: 70 க்வெஸ்சன்ஸ்.
0: 70 கேள்விகள். கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு நேரம் பத்தாதே. அப்ப எப்படி, என்ன செஞ்சீங்க?
1: என்னால தேர்வு முடிக்க முடிஞ்சிச்சு, ஆனா மறுபடியும் பதில் செக் பண்ண முடியல.
0: அந்த நேரம் நமக்கு இல்லாம போயிடுச்சு, பற்றாக்குறை ஆயிடுச்சு. சரி, அதன் பிறகு உங்களுடைய முடிவுகள் எப்ப வரும்? தேர்வு முடிவுகள்
1: அக்டோபர் கிட்ட வரும்.
0: A2 B3?
1: A2 கிடைச்சா நல்லா இருக்கும்.
0: கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கா?
1: நம்பிக்கை இருக்கு.
0: சரி, அந்த கேள்விக்கு சரியான பதில் அப்ப கேட்டீங்களா ஆசிரியர் கிட்ட? நான் இந்த பதில் போட்டேன், என்ன பதில் ஆசிரியர் அப்படின்னு?
1: ஆமா, அப்ப நான் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு சும்மா கூட்டி கழிச்சு பார்த்தப்போ ஒரு ஆன்சர் இருந்துச்சு எனக்கு, அந்த மனசுல அப்படியே அதை பிளாங்க ஓட்டிட்டு போறதுக்கு அதனால எழுதினேன். கடைசியில பார்த்தா அந்த க்வெஸ்சன் வாஸ் கரெக்ட், நான் போட்ட பதில் கரெக்டா இருந்துச்சு.
0: கேள்வி சரிதான் இருக்கும், நீங்க போட்ட பதில் சரியா இருந்துச்சா? கடைசி வாரத்தின் ஒரு தேதியில அவங்க வருவாங்க, அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு A2 கிடைச்சதா இல்ல B3 கிடைச்சதா அப்படின்னு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வீட்டு பாடம் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, இப்போ ஒரு திருக்குறள் அல்லது பழமொழிய வயது நீங்க ஒரு கதையை நீங்க சொல்லலாம், கதையை உருவாக்கி சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். எந்த ஒரு கதையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க? உங்களுடைய குரல்ல கேக்கலாமா?
1: எனக்கு பிடிச்ச கதை, அதாவது அழுவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி.
0: ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க கேப்போம்.
1: இதுவுமே இப்ப தேர்வு பிஎஸ்எல் இருக்கிறதுனால தேர்வு டாபிக்லயே போயிட்டு இருப்போம்.
0: சரி,
1: நான் வந்து என்னுடைய WA3 ஒவ்வொரு டேர்ம் முடியும் போதும்
0: வெயிட்டட் அசெஸ்மென்ட்.
1: யா,
0: சரியா சொல்றேனா?
1: யா, சொல்றீங்க.
0: சரி,
1: ஒரு தேர்வு மாதிரி வைப்பாங்க, அந்த தேர்வு தான். நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கணக்கும் அறிவியலும் போன ரெண்டு WA2ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அறிவியலுக்கு சயின்ஸ்க்கு. ஏன்னா எனக்கு டீச்சர் வந்து சொல்றது எதுவுமே புரியாது. ஸோ இப்போ டீச்சர்
0: ஏன் நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா, நீங்கள் போய் ஆலோசனை பெற மாட்டீங்களா ஆசிரியர்கிட்ட?
1: எனக்கு அந்த டீச்சரை பார்த்தாலே பயம்.
0: ஏன் கத்துவாங்களா?
1: கத்துவாங்க, அவங்க வாக்கு அப்படி விரித்தனமா இருப்பாங்க.
0: ஐயோ,
1: கண்ணுல அப்படி மொரட்டா இருப்பாங்க.
0: அதனால பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டாப்பா அப்படின்னு நீங்க ஒதுக்கி போயிருவீங்க.
1: ஆமா, எனக்கு அந்த சம்திங் கேட்கணும்னு அந்த ஆசை இருக்கும். ஐயோ, எனக்கு புரியல, கேட்போமேன்ட்டு.
0: கொஞ்சம் பயங்கரமா இருக்கிறதுனால
1: வாய்ஸ் அப்புறம் டீப்பா இருக்கும். ஐயோ, ஏதாச்சும் தித்திட போறாங்க, ஏதாச்சும் அந்த பதற்றத்தோடய இருக்கும்.
0: ரொம்ப சிரிப்பு கட்டுறாங்க. சரி சொல்லுங்க.
1: அதனால எங்களுக்கு கிளாஸ் ஆஃப் 42 பீப்புள் ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் வேற ஒரு கிளாஸ்க்கு போயிட்டனால அந்த ஆசிரியர் சொல்றது எனக்கு நல்லா புரியுது.
0: சரி,
1: இப்போ அதனால சரி ஓகே, நம்ம சயின்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோமேன்ட்டு மோஸ்ட் ஆஃப் மை டைம் நான் வந்து சரி கணக்கு நல்லா பார்ப்போம், கணக்கு நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இப்போ நான் கணக்கு நல்லா சாரி அறிவியல் நல்லா
0: பண்றேன்.
1: சயின்ஸ்ல ஐ காட் A1
0: பாருடா.
1: ஆனா சயின்ஸ்லயே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி மற்ற சப்ஜெக்ட் அதிகமா படிச்சனால மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கே என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ படிக்கிறது நல்லதுதான், ஆனால் அது அளவுக்கு மீறி நான் ஒரே சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணனால தான் நான் செஞ்ச தப்பு.
0: எல்லா பாடங்களுக்கும் நம்ம சரிசமமா கவனத்தை கொடுத்துருந்தோம்னா சரிசமமா எல்லா பாடங்களுக்கும் ஒரு அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரே ஒரு பாடத்துல நம்ம எல்லா கவனத்தையும் நம்மளுடைய உழைப்பு போடும் போது மற்ற பாடங்கள்ல நம்ம கோட்டை விடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம எல்லாத்துக்குமே சரிசமமா செய்யணும்னா அதற்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்,
1: ஒழுங்கா நேரத்தை ஒதுக்கி ஒரு பாடத்துக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு அப்படியே அது வரிசையா ஃப்ளோல வரணும்.
0: ஆமா, சரியா சொன்னீங்க. சரி, டைம் டேபிள் தமிழ்ல எப்படி சொல்றது, எப்படி சொல்லலாம் ஒரு பாடல் தேவைப்படுதா உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு? ஒரு பாடலுக்கு போலாமா?
1: போலாம்.
0: சரி, நிகழ்ச்சியின் பேர் என்ன? ஒளியில் உல்லாசம்.
1: ஒளியில் உல்லாசம்.
0: இப்ப நான் பாடலுக்கு அறிமுகப்படுத்துறேன், நீங்க ஒளியில் உல்லாசம் சொல்றீங்களா? பேனிடாயால் மகதி கொண்டு வரும் பாடல் காத்துட்டு இருக்குது. என்னை அறிந்தால் படத்துல இருந்து பாடல் ஒளிபரப்பாக இருக்குது. அக்ஷராக்கு ஒரு பாடல் தேவை, கால அதாவது டைம் டேபிள தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு பாடல் ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த பாடல் வருதுங்க. இது உங்க
1: ஒளியில் உல்லாசம்.

0: படைப்பாளர் பயிலரங்குல பங்கெடுத்த ஒரு மாணவிதான் அக்ஷரா. இவங்க ரொம்ப அழகா ஒரு பயிற்சிக்கு வந்திருந்தாங்க, ஒரு ட்ரைனிங் மாதிரி நடத்தி இருந்தோம். அங்க வந்த பிறகு அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து, சரி இவங்களை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுக்கு பேசுறதுக்குன்னு முடிவு செய்த பிறகு இப்போ அக்ஷரா நம்மோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. ஒலி கூடுதலா லைஃபா இருக்காங்க, நீங்க அவங்கள பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒலி 968 டிக்டாக் பக்கத்துக்கு வாங்க, அவங்கள நீங்க பார்க்கலாம். அதே நேரத்துல மீல் லிசன் வழியா நீங்க அவங்க பேசுறத கேட்கலாம். ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்க. சரி அக்ஷரா, உங்ககிட்ட பாடலுக்கு முன்னால ஒரு கேள்வி கிட்ட இருந்தேன் இல்லையா, டைம் டேபிள் தமிழ்ல எப்படி சொல்லுவோம் யோசிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
1: டைம் டேபிள், டைம் தான் நேரம், டேபிள் தான் மேசை, ஒத்து வராது.
0: நேரம் மேசையா? ஏய் இல்ல கிடையாது, அந்த அளவுக்குலாம் நம்மளால நேரெல்லாம் மொழிபெயர்க்க முடியாதுமா. கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஒரு பாடல் கொடுத்த இல்லையா யோசிக்கிறதுக்கு, என்னவா இருக்கும் டைம் டேபிள்?
1: டைம் டேபிள்னா லைக் ஒரு லிஸ்ட்னு கூட சொல்லலாம். லிஸ்ட்னா பட்டியல்னு வரும்.
0: ஆமா,
1: ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது.
0: மேட்ச் ஆக மாட்டேங்குது. சரியான பதில் நானே சொல்லிடுவான், இல்லனா தலை வெடிச்சிருவான். டைம் டேபிள் என்பது கால அட்டவணை. என்னோட சேர்ந்த நிகழ்ச்சி நீங்க படைக்கிறீங்க, அந்த ஒரு பதற்றம் இருக்க தானே செய்யும் இல்லையா? அதனால கொஞ்சம் யோசிக்க முடியாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனித இயல்புதான், ஆனா கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க டைம் டேபிள் உங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. தமிழ்ல என்ன சொல்லுவோம் டைம் டேபிள்?
1: நிகழ்ச்சி
0: முடிக்கும் போது நான் இந்த கேள்விய கேப்பேன், ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டேன் கிடையாது, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி இப்போ நேரம் இருக்கும் போது அக்ஷரா என்ன செய்வாங்க? நல்லா படிக்கிறீங்க, அதற்கு நிறைய உழைப்பு நீங்க போடுறீங்கன்னு உங்களுடைய அந்த பேசும் போதே தெரியுது. ஆனா அக்ஷராக்கு பொழுதுபோக்குகள் எல்லாம் இருக்குதா?
1: இருக்கு, நிறைய இருக்கு.
0: பகிர்ந்து கொள்ளுங்க.
1: நான் எப்பொழுதுமே ஷாப்பில இல்ல ஷீன்ல அந்த பீட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் கூத்து வச்சிருப்பேன். தென் லைக் என்னோட நண்பர்களுக்கு கொடுப்பேன், இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா என்னோட கசின்ஸ் அவங்களுக்கு கொடுப்பேன். சமத்துல நானே செஞ்சு நானே போட்டுப்பேன்.
0: ஓ, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த முத்துக்களை இல்ல இந்த பீட்ஸ வந்து கோர்வையா அதை அலங்கரிக்கிறதுக்கு வடிவமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எந்த மாதிரி வடிவங்கள்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க? இப்ப பிரேஸ்லெட் தான் எல்லாருமே சொல்வாங்க, ஆனா அதை தவிர்த்து வேற ஏதாவது செஞ்சிருக்கீங்களா?
1: நான் வந்து இயர்ரிங்ஸ் அப்புறம் பேக் சாம்ஸா செஞ்சிருக்கேன்.
0: ஓ,
1: லைக் ரொம்ப நீளமா ஒரு நிறைய கலர் கலரா கோத்துட்டு அது ரெண்டு பக்கமும் ஒரு ரிங் மாதிரி வச்சிருவேன், கீச்சைன்ல உள்ள ரிங் மாதிரி. அப்புறம் வந்து ஒரு பேக்ல வந்து அந்த ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல ஹேண்ட்பேக், ஒவ்வொரு பக்கத்திலயும் கோத்து விட்டு அது அப்படியே அழகா அடி தொங்கும்.
0: என்னோட
1: தோழி பிரைமரி ஸ்கூல் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நிறைய மணி எல்லாம் வச்சிருந்தா, அவளோட ஒருத்தர வீட்டுக்கு போகும்போது அவ வந்து என்கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நானும் அது அவ்வளோ என்ன அது ரொம்ப ஈர்த்துச்சு. நான் பார்த்தேன், ஏ நல்லா இருக்கே இந்த மாதிரி பண்றது. அப்புறம் வந்து அவ கூட எனக்கு கொஞ்சம் கொடுத்தா இனி பண்ணி
0: பாருன்ட்டு
1: எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்கா ரொம்ப ஃபன்னா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால நானும் எங்க அப்பாட்ட சொன்னேன், அப்பா அவனுக்கு நிறைய வாங்கி கொடுத்தாரு. அப்ப அது பண்ணி பண்ணி செஞ்சு செஞ்சு நான் என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் காட்டினேன்.
0: அப்ப அவங்களும் கண்டிப்பா உங்களை பாராட்டிருப்பாங்களே. ஓ, நம்ம ரொம்ப அழகா செய்றீங்களே, உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கா எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு?
1: ஆமா.
0: என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு?
1: என் நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, அந்த ஏதாச்சும் சின்ன சின்னதா வச்சிருப்பாங்க மெமரிஸா, அதனால கேட்பாங்க எனக்கு இந்த கலர்ல வந்து ஒரு ஒரு கீ செயின் மாதிரி பண்ணு, நான் தூங்கி வைக்க போறேன் அப்படின்னு, இல்ல கீ வைக்க எனக்கு கீ செயின் மாதிரி பண்ணுன்னு கேட்பாங்க. அப்ப நான் வந்து பண்ணி கொடுப்பேன்.
0: ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களா?
1: கண்டிப்பா, நான் வந்து ஆசிரியருக்கு ஒரு ரெட் பென்ல
0: பாராட்டுவாங்க. ஏன்னா நம்ம இப்ப கையிலே கோர்த்து செய்யும் போது அந்த ஒரு சுகமே தனி. இப்ப எல்லாமே மின்னலுக்கு மயம் ஆயிடுச்சு, கைபேசியில தான் எல்லாமே நம்ம செய்யறோம். கைபேசியில ஓ உங்களுக்கு வந்து பீட்ஸ் வேணுமா, சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து வாங்கிதான் நம்ம கொடுக்கறோம். ஆனா நம்மளே உட்கார்ந்து செஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அதன் மதிப்பு இன்னும் அதிகமா இருக்கு. சரி, இப்ப நீங்க பீட்ஸ் எல்லாம் செய்வீங்க, உங்களுடைய இணைப்பாடு நடவடிக்கை என்னவா இருக்குது?
1: NPCC.
0: எதனால நீங்க NPCC சேர்ந்தீங்க? நானும் ஒரு காலத்துல NPCC தான் இருந்தேன் தெரியுமா.
1: எனக்கு பெரிய பிள்ளையானே போலீஸ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவோம்னு ஒரு ஆசை இருந்து சின்ன வயசுல இருந்து.
0: ஒரு காவல் அதிகாரி ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? எதனால? குடும்பத்துல யாராவது காவல் அதிகாரிகளா இருக்காங்களா, இல்ல காவல்துறையில இருக்காங்களா?
1: அப்படின்னு இல்ல, ஆனா எனக்கு என்னோட நாட்டை பிரதிபலிக்கிற நாட்டு, ஐ வாண்ட் டு சர்வ் ஃபார் மை கண்ட்ரி.
0: பா, அந்த ஒரு தேச பற்றோட பற்றுறுதியோட நம்ம தேசத்துக்காக ஏதாவது செய்யணும், பங்களிக்கணும், இந்த வழியில பங்களிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. சரி, இப்போ காவல் அதிகாரியா நீங்க ஆகணும்னா நீங்க என்னென்னலாம் செய்யணும்? திடமா இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், செய்வீங்களா?
1: உடற்பயிற்சினா ஓடி ஆடி விளாடுவேன், நண்பர்களோட சமத்துல பூங்காக்கு போவேன், என்னோட வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பூங்கா இருக்கு அங்க போய் விளாடுவேன். இல்லைன்னா சமயத்துல சிசி அது வாரத்துக்கு ஒருத்தனை இருக்கும், அதையும் மீறி எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் இருக்கும், வேணும்னா அவள் ஆப்ஷனல் தான். அப்போ நான் வந்து அதை எப்பவுமே போவேன், அதுல சேர்ந்து நான் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்.
0: சரி,
1: அப்புறம் வந்து எனக்கு நிறைய ரோல்ஸ் கொடுப்பாங்க. இந்த வருஷம் என்னோட ஸ்கூல்ல உள்ள அந்த NDP பரேட்லயும் நான் கலந்து
0: கொண்டேன்.
1: ஐ வாஸ் தி ரைட் மார்க்கர். அது மாதிரி எனக்கு நிறைய
0: பெருமையா இருந்திருக்கோமே. பொழுதுபோக்குகள் இருக்கு, நல்லா படிக்கிறீங்க, அதே நேரத்துல NPCC இருக்கீங்க, நாட்டை பிரதிபலிக்கணும்னு ஒரு பெரிய கனவு ஆசை உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல, இல்ல 10 ஆண்டுகள் கூட இல்ல, இப்ப உங்களுக்கு 13 வயசு, அப்ப ஒரு 5 ஆண்டுகள்ல இல்ல ஒரு 4 ஆண்டுகள்ல உங்களை நம்ம தேசிய தினத்தன்று பார்க்கலாம் இல்லையா?
1: வாய்ப்பு இருக்கு,
0: கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பள்ளிகளும் பங்கெடுக்கிறாங்க, உங்க பள்ளியும் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த பள்ளியில இருந்து வரீங்க நீங்க?
1: மாஸ்டிங் உயர்நிலை.
0: அந்த பக்கத்துல இருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு ஒரு ஒரு செயல் இவங்க செஞ்சாங்கன்னா எனக்கு அறவே பிடிக்காதுப்பா, வெளியே போகும்போது பொது இடத்துலனா இது
1: கைத்தொலைபேசி பயன்படுத்து.
0: கைத்தொலைபேசி பயன்படுத்துறது உங்களுக்கு பிடிக்காதா? அதாவது மற்றவர்கள் ரொம்ப சத்தமா அதை வச்சு கேக்குறது?
1: சத்தமான இல்ல, இப்ப வந்து ஏன் நடக்கும் போது கூட அந்த டிக்டாக்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே கொஞ்ச நேரம் வைங்களேப்பா. நான் வந்து இப்பதான் உயிரிழப்பு இருக்கனால புதிய நண்பர்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன்.
0: சரி
1: சரி, ஒரு நாள் வந்து என்னோட பள்ளிக்கு அருகிலே கொசை பண்ணிருக்கு, அதனால அவங்க கூட போயிட்டு இருக்கும் போது நானும் எல்லாம் பேசிட்டுதான் இருந்தோம். ஆனா எல்லாரும் அந்த இயர்பீஸ் போட்டுட்டு ஒருத்தவங்க மொபைல் லெஜெண்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க இன்ஸ்டாகிராம்
0: போறேன்
1: கொஞ்சம் பாடு கேட்டு அப்படி தலையை அசிச்சுட்டு போறேன் அப்படின்னு இருந்தா ஓகே. இப்ப ஒருத்தவங்களோட இணைந்து போகும்போது அப்படி பேசிக்கிட்டு ஜாலியா இருந்ததான் நினைட்டேன், அது ஏன் அந்த கைத்தொலைபேசியிலே தொங்கிட்டு இருக்கணும்.
0: அந்த அந்த குனிஞ்சு தலை நிம்புறாம அந்த தலை வந்து அப்படியே கீழே தான் இருக்கும். ஒரு ஒரு இலை வந்து தூங்கும் போது அப்படியே விழுந்துரும் இல்லையா, அதே மாதிரி தலை வந்து அப்படியே குனிஞ்சுதான் இருக்கும், மேல பறாது. அதனால அது கொஞ்சம் நம்ம பாத்துக்கணும் இல்லையா, ஏன்னா மற்றவர்கள் இருக்காங்க, நம்ம பேசணும், பழகணும். இப்படியே பேசாம பழகாம திரையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படி மற்றவர்களிடம் பேசுறதுன்னு கூட மறந்துடுவோம் நினைக்கிறேன். அந்த ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போகாம இருந்தா சரி, ஆனா இப்ப உங்க காலகட்டத்துல ஒரு கைபேசி உலகமா இப்ப இருக்குது இல்லையா? ஆனா அப்படி இருந்தும் உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க கைபேசி பயன்படுத்துவீங்களா? உங்களுக்கு கைபேசி இருக்குதா?
1: இருக்கு.
0: அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. ஆனா அதிகமா நீங்க பயன்படுத்த மாட்டீங்க?
1: அதிகமா பயன்படுத்துவேன். அதுக்கு எனக்கு அந்த பேரண்டல் கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா, எனக்கு பேரண்டல் கண்ட்ரோல் வந்து 2 hours. ஸோ அந்த 2 hours யூடியூப் பார்க்கலாம், என்னன்னா எனக்கு சோசியல் மீடியாலாம் பிடிக்காது, டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை. ஆனா லைக் நான் பார்ப்பேன் தான், எப்பயாச்சும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். யூடியூப்ல வந்து நான் அந்த டைம் லிமிட் மாதிரி செட் பண்ணிடுவேன், ஷார்ட்ஸுக்கு 30 minutes தான்.
0: நல்லா பொறுப்பா நீங்க இருக்கீங்க, அது தெரியுது. ரொம்ப கட்டுப்பாட்டோட நல்ல பொறுப்பா நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பெற்றோரும் நல்ல விதத்துல உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல கொடுத்துட்டே வராங்க. அதனாலதான் உங்களாலையும் நல்லா யோசிக்க முடியுது, நல்ல கட்டுப்பாட்டுடன் இருக்க முடியுது. டிக்டாக்ல நம்ம இப்ப நேரடியா இணைஞ்சிருக்கிறோம். அக்ஷரா நம்மோட நிகழ்ச்சியில இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. பல பேரும் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பல பேரும் நீங்க பாத்துக்கிட்டும் இருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து நம்ம அக்ஷராக்கு உற்சாகம் கொடுங்க. ஏன்னா முதல் முறையா அவங்க ஒலிக்கூடத்துக்கு வந்து இந்த நேரடியா நிகழ்ச்சியை வழங்குறாங்க, படைக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் நம்மோட இணைஞ்சிட்டாங்க. எப்படி இருக்கு உங்களுடைய மனநிலை இது வரைக்கும் சொல்லுங்க.
1: வரும்போது பதற்றமா இருந்துச்சு. ஐயோ, எனக்கு வேற தமிழ் பேசும்போது ஆங்கிலம் கலந்து வரும்,
0: பாட்டுக்கு முடியாதுல்ல. சரி, தொடர்ந்து பேசுவோம். நான் 3 வார்த்தைகளை அக்ஷரா கிட்ட கொடுத்திருந்தேன், இந்த பயிற்சியின் போது கொடுத்திருந்தேன். அந்த வார்த்தைகளை இணைத்து ஒரு அழகான கதையை அவங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு வீட்டுப்பாடம் மாதிரி கொடுத்திருந்தேன். அவங்க வீட்டுப்பாடத்தை செஞ்சு அப்படியே தயாரா இருக்காங்க. ஆனா அந்த படைப்பை கொடுக்கறதுக்கு முன்னால வாங்க, பிரதீப் குமார் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பாடல், தன்முனைப்பு நிறைந்த ஒரு பாடல், ஜெய்பீம் படத்துல இருந்தது இடம்பெறுதுங்க. நேரம் சரியா 10:40.
2: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: தன்முடிப்பு பாடலை நம்ம கேட்டு இருந்தோம். நேரம் சரியா 10:44 ஆகுதுங்க. நான் மட்டும் இப்ப நிகழ்ச்சியை படைக்கல, என்னோட சேர்ந்து என்னுடைய சக படைப்பாளர் இருக்காங்க, அக்ஷரா. சரி, அக்ஷராக்கு நான் 3 வார்த்தைகள் கொடுத்திருந்தேன் இல்லையா? என்னென்ன வார்த்தைகளை நான் கொடுத்திருந்தேன் அக்ஷரா சொல்லுங்களேன்?
1: யானை, பள்ளி, குடை.
0: சரி, யானை, பள்ளி, குடை, இந்த 3 வார்த்தைகளை வைத்து நீங்க ஒரு கதையை உருவாக்கணும். உங்க புத்தாக்க திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல கதையை நீங்க சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். தயார் செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம். இந்த கதையை வரும்போது தான் நான் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன்.
0: ஓ, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா. சொல்லுங்க சொல்லுங்க.
1: இந்த கதை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உருவாக்குறதுக்கு, ஏன்னா 3 வார்த்தைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு.
0: அங்கதான் உங்க புத்தாக்க திறமை வருது.
1: ஆமா, அங்கதான் வருது. ஸோ கதைக்குள்ள போலாம். இந்த கதையில என்ன ஆகுதுன்னா, யானை ஒன்று பள்ளிக்கு போயிட்டு இருக்கு.
0: சரி,
1: பள்ளிக்கு போகும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து யானைக்கு குடை இல்லாம போச்சு. அப்போ அங்க வந்து மனுஷங்க நடந்துட்டு இருந்தாங்க. யானை பள்ளி இந்த பக்கம் இருக்கு.
0: எலிபென்ட் ஸ்கூல். சரி,
1: யானை வந்து அந்த ஒரு மலையை தாண்டி போய் தான் பள்ளிக்கு போனோம்.
0: சரி,
1: மலைக்கு கீழே நம்ம வாழறோம். இங்க உள்ள பிள்ளைகள் பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சரி,
1: அப்புறம் வந்து யானை வந்து ஐயோ மழை பெய்யுது சொல்லி ஓரமா போய் ஒதுங்கிச்சு. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் மழை ஒதுங்கட்டும், நம்ம
0: போயிடலான்ட்டு.
1: ஆனா என்ன பண்றது, மழை இன்னும் தூரல் போட்டுட்டு மழை பெருகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து யானை வந்து பேசிட்டு இருந்துச்சு, ஐயோ என்னலாம் இப்படி மழை பெய்யுது, நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது.
0: இந்த யானை வந்து இங்கிலீஷ்லாம் பேசுமா?
1: இங்கிலீஷ்லாம் பயங்கரமா பேசும்.
0: அப்புறம்
1: அப்புறம் வந்து எப்படி போறது பள்ளிக்கு, நான் லேட்டா போனா டிசிப்ளின் மாஸ்டர் திட்டுவாரு, டிடென்ஷன் போனோமே அப்படின்னு அலறிக்கிட்டு இருந்துச்சு. அதுல அலற சத்தத்தை வந்து பள்ளிக்கு போற பிள்ளைங்க கேட்டாங்க. அவர் வந்து சரி, அந்த மலைக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு பாப்போம்னு அந்த பிள்ளைகள் எல்லாம் மேல ஏறினாங்க.
0: சரி,
1: அங்க போய் பார்த்தா அப்படியே நம்ம எங்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கு, ஆனா மிருகங்கள் இருக்காங்க.
0: ஓகே.
1: அப்புறம் வந்து யானை அவங்கள பாத்துட்டு, ஐயோ மனுஷங்க என்ன பண்றாங்க இங்க, மனுஷங்க அந்த பக்கம் தானே இருக்கணும்,
0: ஏன் இந்த பக்கம் இருக்காங்க,
1: அதான் அப்படின்னு நான் நினைச்சிச்சு. அப்புறம் வந்து அது சோகமா இருக்கிறத பார்த்த மனுஷங்க வந்து யானை போய் கேட்டாங்க, யானை ஏன் சோகமா இருக்கேன்ட்டு.
0: சரி,
1: யானை சொன்னிச்சு, எனக்கு பள்ளிக்கு தாமதமாச்சு, நான் வந்து எனக்கு குடை இல்லை, நான் எப்படி போறதுன்னு சொன்னிச்சு. அப்புறம் வந்து சொன்னாங்க, ஓ மழை பெய்யுதா, ஆனா எங்க கிட்டயும் குடை இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்போ அங்க வந்து ஒரு பெரிய தென்னை மரம் இருந்துச்சு. அப்போ மனுஷன் சொன்னா, எனக்கு ஒரு யோசனை இருக்கு, யானை நீ அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லி யானை மேல ஏறி அந்த தென்னை மரத்துல இருந்து காஞ்ச தென்னை இலைகளை எடுத்துச்சு.
0: சரி,
1: அப்புறம் யானை கேட்டுச்சு, இதை வச்சு என்ன பண்ண போறேன்ட்டு. சரி, இரு இரு பொறுமையா இரு, நான் காட்டுறேன் என்ன ஆகும்ட்டு அப்படின்னு சொல்லி மனுஷங்களா சேர்ந்து அந்த தென்னை ஓலைய கோத்து ஒரு பெரிய ஷீட் மாதிரி செஞ்சாங்க. அதுல
0: சரி
1: செஞ்சுட்டு, இந்த இப்போ தும்பிக்கையால அது மேல புடிச்சிட்டு பள்ளிக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. என்னது இது, மேக் ஷிஃப்ட் கொடையா அப்படின்னு கேட்டதுக்கு, யப், இக்கோ ஃப்ரெண்ட்லி கொடை அப்படின்னு
0: சொன்னாங்க. ஆஹா, யானை கூட இக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம உலகத்தை காப்பாத்துறதுக்கு, நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்கு நம்ம பங்க அழிக்கணும் இல்லையா? நீங்க என்ன செய்றீங்க?
1: அங்க வந்து ரீசைக்கிள் தான்.
0: ரீசைக்கிள் பண்றீங்க, மறுசுழற்சி எல்லாம் நீங்க செய்யறீங்க, எந்த வழியில நீங்க செய்யறீங்க?
1: வீட்டுல அந்த தேவையில்லாத அந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் அதெல்லாம் போடுறது. ஆனா இப்ப வந்து கவர்மெண்ட் புது முயற்சி இருக்கு, அந்த ஒரு சில பாட்டில்ஸ்ல
0: காசு கிடைக்கும்,
1: காசு கிடைக்கும், அது ஒரு 10 காசு ரீஃபண்ட் பண்ற மாதிரி.
0: ஆமா, உங்க ஈஸிலிங்க் அட்டை கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆமா,
1: அது வச்சு தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன்.
0: அப்படியா? உங்க ஈஸிலிங்க் அட்டையில நீங்க அந்த காசை போட்டுருவீங்க, அதன் பிறகு உங்க ஈஸிலிங்க் அட்டையில இன்னும் கூடுதலாக தொகை இருக்கும். அது ஒரு நல்ல முயற்சி தான் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இன்னும் பல பேரும் அந்த ஒரு முனைப்போட, சரி நம்ம இன்னும் மறுசுழற்சி செய்யணும், இந்த போதல்களை வந்து நம்ம தூக்கி வீசக்கூடாதுன்னு அவங்க கவனத்தோட இந்த இயந்திரத்துக்குள்ள போடுறதுக்கு முயற்சி செய்வாங்க உங்களை போல. ரொம்ப அழகா பகிர்ந்து கொண்டாங்க அக்ஷரா. நல்ல ஒரு கதை, 3 வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. யானை,
1: பள்ளி,
0: குடை. சரி, அடுத்து நம்ம அக்ஷரா கிட்ட இந்த அனுபவத்தை பற்றி கேட்க போறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா டிக்டாக்ல இங்க நம்ம நேரடியா இணைஞ்சிருக்கிறோம். பல நேர்கள் உங்களுடைய வாழ்த்து செய்திகள் நம்ம அக்ஷராக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இணைச்சிருக்காங்க டிக்டாக்ல, லைஃபா இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தன்னம்பிக்கையா நீங்க பேசுறீங்க அக்ஷரா அப்படின்னு ஒரு நேயர் குறிப்பிட்டிருக்காங்க. உங்க தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு அப்படின்னு வீரா செல்வி குறிப்பிட்டிருக்காங்க. மோகன்குமார் ரோஜாலாம் அனுப்பி வச்சிருக்காரு, சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுடைய பண்ணி தொடரணும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி பல பேரும் உங்களுடைய தமிழை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. சரி, இந்த அளவுக்கு நீங்க தமிழ் பேசுறீங்களே, வீட்லயும் தமிழ் தான் நல்லா பேசுவீங்களா அப்பா அம்மா கிட்ட?
1: ஆமா, வீட்ல நான் தமிழ் பேசுவேன். ஏன்னா அப்பா வந்து அப்பா இந்தியா இருந்து வந்தனால நம்ம தமிழ் பேச ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஆங்கிலத்துல பேசினா பதில் அளிக்க மாட்டாரு, தமிழ்ல பேசினாதான் என்னமா சொல்லுவான்னு சொல்லுவாரு. கேட்டா அப்பா வாட் யூ வாண்ட் ஃபார் டின்னர் கேட்டனா எந்த பதிலும் வராது, அப்படி மௌன அமைதி வரும். அப்பா டின்னருக்கு என்னப்பா வேணும், சப்பாத்தி வேணும், பூரி வேணும்.
0: அப்ப கூட உங்களுக்கு முதல்ல வாயில வருது என்ன, சப்பாத்தி தான். எனக்கு அந்த போக்கிரி படம் தான் ஞாபகம் வருது. அதுல உப்மா சாப்பிடலாமா உப்மா குடும்பமா அப்படின்னு வந்து நம்ம விஜய் கேட்பாரு இல்லையா, அதே போல உங்களோட வந்து சப்பாத்தி குடும்பம் அதுதான் முதல்ல வாயில வருது. ஆனா நல்ல ஒரு வழிதான், ஆங்கிலத்துல பேசுனா அப்பா பதில் அளிக்க மாட்டாரு, தமிழ்ல பேசினாதான் பதில் வரும். அது நல்ல ஒரு உத்தி. பெற்றோரே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அதை நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். சரி, தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருக்க, இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் இருக்கு. அக்ஷரா அதன் பிறகு விடை பெறுவாங்க, அதன் பிறகு பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிக்கும். இப்ப வாங்க சங்கர் மகாதேவன் குரல்ல பாடலை கேட்கலாம். பாபா, பாடல இருந்த நேரம் சரியா 10:51.

0: சரியா 10:56 ஆகுது. இன்றைக்கு அக்ஷரா நம்மோட நிகழ்ச்சியில நினைச்சிருக்கிறாங்க. கடைசி 5 நிமிடத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரி அக்ஷரா, நம்ம டிக்டாக்லயும் லைவ் ஆகி இருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். இங்கேயும் அவங்க பாத்துட்டு இருக்காங்க, என்னடா நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, அது ஓடுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நேர்கள்லாம் டிக்டாக்ல 1968 பக்கமா இணைஞ்சிருக்கிறாங்க. அங்க வந்து நீங்க என்னையும் பார்க்கலாம், அக்ஷரையும் பார்க்கலாம். சரி அக்ஷரா, முதல் முறையா இந்த 1 மணி நேரம் நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சியில நீங்க என்னோட இணைந்திருந்தீங்க, என்னோட சேர்ந்து நீங்க நிகழ்ச்சியை வழங்கியிருந்தீங்க. இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உங்க மனநிலை இப்ப எப்படி இருக்கு?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரும்போது பதச்சட்டோட வந்தேன், இப்ப வந்து தெளிவா போறேன்.
0: ஒரு தெளிவை பெற்று நீங்க போறீங்க.
1: ஆமா, எனக்கு வந்து எப்பவுமே முதல் தடவை இங்க வந்தப்போ காட்டினாங்க இந்த ரேடியோ டிஜே. எனக்கு வந்து இப்ப படிக்கும் போது ஒரே பதட்டம் என்னன்னா, ஏதாச்சும் அமுக்கி ஏதாச்சும் அனுப்பி ஏதாச்சும் பண்ணிட போறேன் ஒரே
0: தாயே வேண்டாமா, நான் தான் அம்மா அடி வாங்குவேன், தயவு செய்து அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு மைக் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த மைக் பட்டன் மட்டும் தான் உங்களுடையது, மற்ற எதையும் நீங்க தட்டு தேவையில்லை. சரி அக்ஷரா, இந்த அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க முதல்ல ஒரு பயிலரங்குக்கு வந்திருந்தீங்க இல்லையா, அப்ப நீங்க வந்ததுக்கும் பயிற்சிக்கு வந்ததுக்கும் இப்ப நீங்க இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பயிற்சியில இருக்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு பதற்றம் இருக்கும், ஐயோ இதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்ப அதை தாண்டி நீங்க ஒரு நேரடி நிகழ்ச்சி அது சேர்த்து நீங்க வழங்கியிருக்கீங்க, தொகுத்து நீங்க வழங்கல ஆனா வழங்கியிருக்கீங்க இல்லையா, படைக்கிறீங்க, எப்படி இருக்கு? அது
1: சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. முதல்ல வந்தப்போ இங்க பயிலரங்கல சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பேசணும், தைரியமா எப்படி பேசணும், எப்படி நல்லா வாக்கியத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ட்ரைனிங் செஷன் கட்டி கூட்டப்போ ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு, கஷ்டமா இருக்கும், ஒரு நிகழ்ச்சி படிக்கணும்னா கஷ்டமா இருக்கும்னு ஒரு நோக்கு இருந்துச்சு. அப்புறமா தான் இப்ப வந்தே எனக்கு புரியுது, நல்லா ஃபன்னா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு, ஈஸியா இருக்கு, சும்மா பேசுதுதான். பட் நான் இதெல்லாம் ரொம்ப பதற்றமா இருக்கு. முதல்ல கூட நீங்க மைக் எல்லாம் மைக் விழுந்து
0: கேமரா ஆமா, சில தொழில்நுட்ப அம்சங்களையும் நம்ம பாத்துக்கணும் இல்லையா. ஏன்னா திடீர்னு இந்த கேமரா வேலை செய்யாம போகும் டிக்டாக் லைவ்க்கு. சில நேரத்துல தொழில்நுட்பம் கை கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா அது நேர்களுக்கும் தெரியாது. ஏன்னா வானொலியில வந்து குரல் மட்டும் தான் கேக்குது இல்லையா, அதனால அதற்கு பின்னால என்னெல்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எத்தனை திரைகள் இருக்கு அக்ஷரா நம்ம முன்னால?
1: 5 திரைகள் இருக்கு. ஒண்ணு அதான் இங்க நம்ம பாக்க அப்படி பிரகாசமா இருக்கு, திரைகள் உள்ள ஒளிதான் உள்ள பிரதிபலிக்குது.
0: ஆமா ஆமா, இந்த திரைகளை பார்க்கணும், அதே நேரத்துல கேமராஸ் நம்ம அழகா ஒருங்கிணைத்து வைக்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டிக்டாக் செயலி வந்து வேலை செய்தாலும் பார்க்கணும், டிக்டாக்ல லைவ் நம்ம போகணும், அதே நேரத்துல நம்ம பேசணும், இந்த மைக் அந்த ஃபேடர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா வருங்காலத்துல வருவீங்களா?
1: எனக்கு என்னன்னா
0: ஒரே லைக் ஐயோ சதவீரமோ
1: பேசுறதுல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆசை அந்த ஈர்வு இல்லைன்னு நான்
0: ஆனா செய்யறீங்களே ரொம்ப அழகா நல்லா செய்யறீங்க, அதற்கு கண்டிப்பா பாராட்டுகள் நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப சிறப்பான முறையில நீங்க இன்றைக்கு செஞ்சீங்க. அதே போல அக்டோபர் 24 நீங்க வரப்போறீங்க, நீங்க வந்து பலவற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறீங்க இல்லையா. சரி முடிக்கிறதுக்கு முன்னால நான் இந்த கேள்வியை கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும், என்ன கேள்வி?
1: எப்படி இருந்துச்சு?
0: இல்ல
1: ஓ
0: என்ன கேள்வி? ஒரு வழியா புடிச்சிட்டாங்க. சரி நன்றி அக்ஷரா, மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியின் பெயர் என்ன? மறந்துட்டீங்களா? ஒளியில் உல்லாசம் சொல்லுங்க பாப்போம்.
1: ஒளியில் உல்லாசம்

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: சனிக்கிழமை முற்பகல் 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை 70களில் வெளிவந்து பாருங்கள்.

உத்தமன் படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால கடவுள் கண்டேன் படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா கொண்டு வந்த பாடலை கேட்டோம். உங்களுக்கு விருப்பமான 70களில் வெளிவந்த பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். ஒரு சில பாடல் தெரிவுகளை நான் எடுத்து ஒளிபரப்ப காத்துக்கிட்டே இருக்கேன். இதற்கு முன்னால நீங்க பாடல் விரும்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா புதுநீர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரியா, காத்திருந்த கண்கள் படத்துல இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா கொண்டு வரும் பாடல் இதோ.

உங்களுக்கு விருப்பமான 70s வெளிவந்த பாடல்களை நீங்க இந்த அங்கத்துல விரும்பி கேட்கலான்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில ஜெல்தா சாந்தி நல்ல ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அன்பு மேகமே இங்க ஓடிவா, இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்ப முடியுமா ஹலிமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்கம்மா சம்மதம் படத்துல இருந்து அந்த பாடல் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இருக்குதுமா. அந்த பாடலை தொடர்ந்து கலா விரும்பி கேட்ட பாடல், இவங்க முள்ளில்லா ரோஜா பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மூன்று தெய்வங்கள் படத்துல இருந்து இந்த இரண்டு பாடல்களையும் இப்ப கேட்கலாமா? இது உங்க ஒலியில் உல்லாசம்.

0: ஹலே, வணக்கம் அனிமா.
1: வணக்கம் அம்மா.
0: பேசுற உட்லண்ட்ஸ்ல இருந்து
1: சொல்லுங்க அம்மா.
0: அதுக்காக இந்த பாட்டு போடுறீங்களா? யார் நீ படுத்தில பொன்பேணி தழுவாமல் பெண் இன்பம் அறியாமல் போக வேண்டுமா? இது என் ஃபேவரட் சாங். எனக்காக ஒளிபரப்புறீங்களா? மிக்க நன்றி.
1: நீங்க கேட்ட பாடல் ஒளிபரப்பாங்க இருக்கதுமா வேதாவின் இசையில பேசி சில குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள்ல. அந்த பாடலை தொடர்ந்து சூரியகாந்தி படத்துல இடம்பெற்ற பாடலை கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் கொண்டு வராரு. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில கண்ணதாசனின் வரிகள்ல இந்த பாடல் தான் என்னுடைய கணவர் சிவாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தீபா குறிஞ்சிதை வாயிலா நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க. ஆமாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு. இந்த இரண்டு பாடல்கள் யார் நீ படத்துல இருந்தும் சூரியகாந்தி படத்துல இருந்தும் இது பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. கேட்டு மகிழுங்க.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: சனிக்கிழமை முற்பகல் 11 மணியில இருந்து நண்பகல் 12 மணி வரை 70களில் வெளிவந்த பாடல்கள்.
5: வணக்கம் ஹலிமா.
6: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
5: 6-60 வரை படத்துல இருந்து கண்மணியே காதல் என்பது ஒரு அருமையான பாடல், முடிந்தால் ஒளிபரப்புங்க.
6: கண்டிப்பா. நீங்க விரும்பிக்கிட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, SP பாலசுப்ரமணியம், S ஜானகி கொண்டு வராங்க. அந்த பாடலை தொடர்ந்து இன்னொரு விருப்ப பாடலும் ஒளிபரப்பாகுங்க. நாகம்மா உங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க.
7: இன்றைக்கு வந்து ஒரு பாடலை விரும்பி கேட்கிறேன். பாடல் தலைப்பு வந்து ஆண்டவன் முகத்தை பார்க்கணும். அந்த பாடல் படம் வந்து கல்யாண ஊர்வலம். போட முடியுமா மாலிமா? போட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா மாலிமா. தேங்க்யூ.
6: நன்றி அம்மா. நீங்க விரும்பிக்கிட்ட பாடலும் வந்துகிட்டே இருக்குது. 2 பாடல்கள், 6-60 வரை கல்யாண ஊர்வலம். இந்த பாடங்களில் இருந்து வந்த பாடல்களை இப்ப ஒன்றின் பின் ஒன்றா கேட்போம்.

0: ஹலோ அங்கலிமா.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
0: பிடிச்ச பாட்டு சிவகாமியின் செல்வன்ல வரும் அவளே.
1: ஆஹா,
0: என்னை அந்த பாட்டை போடுங்களேன்.
1: சிவகாமியின் செல்வன் படத்துல இருந்து டிஎம் சவுந்தரராஜன் பிசிசில கொண்டு வரும் பாடல் முனிரா விரும்பிக்கிட்டு இருக்காங்க குரல் பதிவு வாயிலா. அந்த பாடலை தொடர்ந்து குறிஞ்சதி வாயிலா நூர் ஆயிஷா விரும்பிக்கிட்ட பாடல் ஒலிபரப்பாக போகுதுங்க. எல்லா ஜெய்சங்கர் விசிகளுக்காகவும் நான் இந்த பாடலை விரும்பிக்கிறேன் ஹலிமா அப்படின்னு நூர் ஆயிஷா குறிஞ்சதி வாயிலா குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணே தேடி வந்தது யோகம், அந்த பாடல் தான் அவங்க விரும்பிக்கிட்டு இருக்காங்க. வந்துகிட்டே இருக்கு வாக்குறுதி திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் பிசிசில கொண்டு வரும் பாடல். இரண்டு பாடல்கள் சிவகாமியின் செல்வன் வாக்குறுதி படங்களில் இருந்து ஒன்றின் பின் ஒன்றா பாடல்களை கேட்கலாம் வாங்க.

70களில் வெளிவந்த பாடல்களை நீங்க இந்த அங்கத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில இந்த அங்கத்தின் நிறைவு பாடலை யாரு விரும்பி கேட்டிருக்காங்க? நேயர் கலா ராணி குறிஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஹலிமா, எனக்கு பயணம் பாடல இருந்த இந்த பாடலை ஒளிபரப்ப முடியுமா? தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ. கண்டிப்பா நீங்க விரும்பி கேட்ட பாடல் இந்த அங்கத்தின் நிறைவு பாடலாக வருதுமா? பலருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாடலும் கூட. இந்த பாடலோட நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. நான் பகல் 12 மணி செய்திகளை கேட்க போறீங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் அதுவும் இடம்பெறும். அதன் பிறகு உங்களுக்காக எஸ் ஜானகி 1 மணி நேரம் தொகுப்பு பாடல்கள் ஒலிபரப்பாகும். 12 மணி செய்திகளுக்கு பிறகு 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் SP பாலசுப்ரமணியம் அவருடைய பாடல்கள் ஒலிபரப்பாகும். 2 மணிக்கு மேல பிற இந்திய பாடல்களையும் நீங்க கேட்க போறீங்க. இன்றைக்கு காலை 7 மணில இருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி நான் வழங்கியிருந்தேன் ஹலிமா அஸ்மான். பாடல்கள், அங்கங்கள், தொகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு குட்டி பொண்ணு, குட்டி பொண்ணுன்னு சொல்ல முடியாது, 13 வயது ஆகுது, அக்ஷராவும் நிகழ்ச்சியில் நினைச்சிருந்தாங்க. நேரடியா இங்க வந்து ஒலி கொடுத்துக்கு வந்து என்னோட 1 மணி நேரம் சேர்ந்து நிகழ்ச்சியை வழங்கியிருந்தாங்க. 10 மணில இருந்து ஒரு பகல் 11 மணி வரைக்கும் டிக்டாக் லைவ்ல பல பேரும் வந்து உங்களுடைய வாழ்த்து செய்திகளை

0: வணக்கம். நண்பகல் 12, மீடியாக்கா புள்ளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரின் புதிய செயற்கை நுண்ணறிவு மொழிபெயர்ப்பு சாதனம் அறிமுகமாகியிருக்கிறது. எஸ்ஜி டிரான்ஸ்லேட் 2.0 இன்று அறிமுகம் கண்டது. தேசிய மொழிபெயர்ப்பு குழுவின் 2026 மாநாட்டில் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. தகவல் மின்னலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் டான் கியாட் ஹாவ் அதனை அறிமுகப்படுத்தினார். மின்னலக்க மேம்பாடு தகவல் அமைச்சும் கவுடேக்கும் அதனை உருவாக்கின. 7000 மேற்பட்ட அதிகாரத்துவ சொற்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. 177 குடிமக்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் அதனை சோதித்து பார்த்தனர். கிட்டத்தட்ட பாதி ஒப்பீடுகளில் புதிய சாதனத்தை அவர்கள் விரும்பினர். தொழில்நுட்பம் சிங்கப்பூரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் மூத்த துணை அமைச்சர் டான். விவரம் தருகிறார் மாநாட்டுக்கு சென்றிருக்கும் எமது செய்தியாளர் சௌரியம்மாள் ராயப்பன்.
1: நல்ல மொழிபெயர்ப்பு சொற்களை சரியாக சொல்வது மட்டுமல்ல, அவற்றின் பொருளையும் எந்த சூழலில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஜி டிரான்ஸ்லேட் 2.0 அதில் கவனம் செலுத்துகிறது. இது பல ஆண்டு உழைப்பின் பலன். சிங்கப்பூருக்கே உரிய பிடிஓ, சிபிஎஃப், ஹெச்டிபி, பிஎஸ்எல்இ, எம்ஆர்டி, சிடிசி போன்ற சொற்களை அதிகாரத்துவ மொழிகளில் அழகாக சொல்ல வேண்டும். சில மொழிபெயர்ப்பு பணிகளை ஏஐ சில நொடிகளில் செய்து முடிக்கலாம். ஆனால் அது சரியா? பொருள் மாறிவிட்டதா? தொனி சரியா? கலாச்சார சூழலை புரிந்து கொண்டதா என்பதை தீர்மானிக்க மனிதர்கள் தேவை. கிராண்ட் ஹயட்டிலிருந்து செய்திக்காக சௌரியம்மாள் ராயப்பன்.
0: சிரேங்கன் ரோட் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலில் தற்போது புரட்டாசி அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றி விவரம் சொல்கிறார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சுதேஷினி தனராஜ்.
2: இன்று மட்டும் சுமார் 12,000 பேருக்கு அன்னதானம் வழங்க

0: வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு தொடங்கிய அன்னதானம் பிற்பகல் 2:30 மணி வரை நடைபெறும். புரட்டாசி மாத வழிபாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்கும் இந்த அன்னதானத்தில் இன்று நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பாளர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் இந்த புரட்டாசி அன்னதானம் 100 ஆண்டுக்கு மேலாக நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெரிய அளவில் மக்கள் வரிசையில் பொறுமையுடன் நிற்கின்றனர். அன்னதானத்திற்கான ஏற்பாடுகள் வியாழக்கிழமையே தொடங்கிவிட்டன. நேற்று மாலை 5 மணி முதல் காய்கறிகள் வெட்டுவது உட்பட ஆயத்த பணிகள் தொடங்கின. அன்னதானம் சிறப்பாக நடைபெற தொண்டுழியர்கள் தொடர்ந்து அரும்பணியாற்றி வருகின்றனர். உணவை தயாரிப்பது முதல் கூட்டத்தை சமாளிப்பது வரை பல பிரிவுகளில் தொண்டுழியர்கள் கை கொடுக்கின்றனர். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலிலிருந்து செய்திக்காக சுதேஷ்னி தனராஜ்.
1: ரெஃபல்ஸ் பிளேஸில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு வெளியே தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறது. சந்தேக நபர் 50 வயது சீன ஆடவர் என்று காவல்துறை தெரிவித்தது. நேற்று இரவு சுமார் 9 மணிக்கு தீ குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. மௌலானா முகமது அலி பள்ளிவாசலுக்கு வெளியே எண்ணெய் கலனை ஆடவர் வைத்ததாக கூறப்படுகிறது. அதற்குள் ஆடை ஒன்றை வைத்து அவர் தீ மூட்டியதாக சந்தேகிக்கப்படுகிறது. பிறகு அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார். பொதுமக்களில் ஒருவர் தீயை அணைத்தார். தகவல் கிடைத்த 3 மணி நேரத்தில் ஆடவர் கைதானார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1 ஆண்டு வரை சிறை, அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். பெரிய நாடுகளின் உறவில் சிங்கப்பூர் முதலில் சொந்த காலில் நிற்பது முக்கியம் என்று தற்காப்பு அமைச்சர் சான் சுன்சிங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூருக்கு சொந்த வலிமை இல்லாவிட்டால் எந்த நாட்டின் பக்கம் நிற்பது என்ற கேள்விக்கே இடமில்லை என்றார் அவர். ஃபியூச்சர் சைனா குளோபல் ஃபோரம் கலந்துரையாடலில் திரு சான் பேசினார். சிறிய நாடான சிங்கப்பூர் அதன் பணிகளை சிறப்பாக செய்வதால் உலக நாடுகளின் கவனத்தை பெறுகிறது என்றார் அவர். G20 அமைப்பில் சிங்கப்பூர் உறுப்பினர் இல்லை. இருப்பினும் அதன் உச்சநிலை மாநாடுகளுக்கு சிங்கப்பூர் தொடர்ந்து அழைக்கப்படுகிறது. சிங்கப்பூரின் கருத்துக்களுக்கு மதிப்பு இருப்பதை அது காட்டுவதாக திரு சான் கூறினார். சிங்கப்பூர் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும் என்றார் அவர். சீன அதிபர் ஷி ஜின்பிங் 3 நாள் அமெரிக்க பயணம் பெரிய உடன்பாடு எதனையும் கொண்டு வரவில்லை. அதிபர் டொனால்ட் டிரம்பும் அதிபர் ஷியும் நட்பாக பேசினர். அதிபர் டிரம்ப் வழக்கத்துக்கு மாறாக விமான நிலையத்துக்கே சென்று சீன அதிபருக்கு வரவேற்பு நல்கினார். இருநாட்டு வர்த்தக சண்டை நிறுத்தம் மேலும் 2 மாதத்துக்கு நீட்டிக்கப்பட்டது. அது தவிர பெரிய முன்னேற்றம் ஏதும் இல்லை. அமெரிக்கா சீனா மீது பெரிதாக வரி விதித்தும் சீன பொருள்கள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு செல்வதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஈரான் விவகாரத்தில் சீனா தலையிடக்கூடாது என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அதற்கு சீனா என்ன பதில் சொன்னது என்பது தெரியவில்லை. வர்த்தகம் AI 2 இருநாட்டுக்கும் இடையே பெரிய ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுகளில் பேட்மிண்டன் போட்டியில் சிங்கப்பூர் இந்தியாவை தோற்கடித்திருக்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சிங்கப்பூரின் லோ கியான் ஹியூ இந்தியாவின் லக்ஷா சென் சந்தித்தனர். 21-12, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் லோ வெற்றி பெற்றார். அடுத்து அவர் இன்று மாலை மலேசியாவின் ஜஸ்டின் ஹோ, பங்களாதேஷின் கௌரவ் சின்ஹா இருவரில் ஒருவரை சந்திப்பார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவு, பெண்கள் ஒற்றையர் பிரிவு, ஆண்கள் இரட்டையர் பிரிவு ஆகியவற்றில் 4 சிங்கப்பூர் விளையாட்டாளர்கள் தொடர்ந்து ஆடுகின்றனர். சிங்கப்பூருக்கு ஆசிய போட்டிகளில் கடைசியாக 20 ஆண்டுக்கு முன் பெண்கள் குழு பிரிவில் வெண்கலம் கிடைத்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த நடத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
5: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: என்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கானக்கோயில் எஸ் ஜானகி. மறைந்தும் வாழும் அந்த கானக்கோயிலின் பாடல்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு கேட்க மறவாதீர்கள்.

0: மறைந்தும் வாழ்கிறார் எஸ் ஜானகி.
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருக்கும், நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: இது
1: ஒரு சிறப்பான வார இறுதி.
2: இது உங்க ஒலி ஊடக அறிவிப்பு.
3: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: மறைந்தும் வாழ்கிறார் எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
1: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்டமலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வட துருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேர்ஸ், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: ஆனந்தம் ஆரம்பம்.
4: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
5: மட்டன் சிக்கா.
4: அது இல்லங்க,
6: கொஞ்சம்
4: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
6: அது மட்டுமா?
7: சொல் சொல் சொல்.
4: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
8: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
4: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
4: ஹலீமா
6: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
5: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
5: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
5: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the bella, party, kala, duet.
1: உங்க மாதிரி இருக்கு, ஒரியோட கொண்டாடுங்க.
2: Party.

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளையில்லாமல் பசும் இலையில்லாமல் வண்ண பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவின் சாரம் நெஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலமென சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: காலத்தால் அறியாத எஸ்பி பாலசுப்ரமணியம் காணுங்கள்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
0: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
0: ASK ட்ரெய்னிங். அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
0: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தியன் வானொலி. You're listening to Hindi numbers on only 968.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Woli 968. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Woli 968.
1: Up next on Woli 968, we have Bengali hits.
2: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 141 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாள்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவுச் சீட்டுகளை பெற பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
4: தெலுங்கு பாடல்கள்.

0: சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை, 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
3: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: I want to go out and buy food. Bring me downstairs.
3: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பள்ளிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
5: யுவன் சங்கர் ராஜா, சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு யுவனின் யுத்தம்.

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

0: இது ஒரு வித்தியாசமான இசைப்பயணம்.
1: இரவு என்ன பகலும் என்ன இசை மழை தூவட்டும்.
0: யுவன் சங்கர் ராஜா.

இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.
1: மசாலா குரோ மாச்சி லகே.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
4: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
4: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
6: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
7: சத்ரி ஏந்திருங்க, சத்ரி ஏந்திருங்க.
8: ரவி, எதுக்கு காலங்காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
7: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
8: அதுவா, ஏந்திரன் 10.0ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
7: காடவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
8: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
7: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
8: ரவிஜி
7: சஜினி,
6: வணக்கம் சிங்கை,
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
9: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: இது உங்க ஒன்று ஒன்பது ஆறு எட்டு
1: குடும்பத்தோடு

9-8 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ
2: சுட சுட விருந்து
0: போடப்பா
2: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
3: பாடவா உன் பாடலை
2: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா?

அன்பான் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன் நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதாறு எட்டு, கேட்டாலே பரவசம். சரி நேயர்களே, அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு உங்களுக்காக என்னென்ன அங்கங்கள் தயாரா வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்துருவோமா. முதல் ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காக 80களிலையும் 90களிலையும் இடம்பெற்ற பாடல்கள், அதோடு தமிழ் சார்ந்த சில சுவாரஸ்யமான தகவல்கள் எப்போதும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி தயாரா வச்சிருக்கிறேன். அதன் பிறகு 6 மணிலிருந்து 7 மணி வரை மறப்பதில்லை நெஞ்சே, இதற்கு நீங்க ஒரு கதையும் எனக்காக தயாரா வச்சுக்கணும். என்ன நீங்க விரும்பி கேட்கிற பாடல், ஏன் அந்த பாடலை விரும்பி கேட்கறீங்க, அந்த பாடலுக்கு பின்னாடி உங்களுடைய அந்த ஒரு கதையோ பின் கதையோ இல்ல அந்த ஒரு அனுபவமோ ஏதாச்சும் ஒரு நடந்திருக்கும் இல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல நினைவோ அது என்னவா இருக்கு அப்படின்னு பகிர்ந்துகிட்டு நீங்க ஒரு பாடலை விரும்பி கேட்கலாம். அது உங்களுக்காக நான் இங்க ஒளியேற்றுவேன். அதன் பிறகு நாம சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் 7 மணிலிருந்து 8 மணி வரை. இதற்கெல்லாம் முன் இப்போது உங்களுக்காக பாடல்கள். நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்துல இருந்து கங்கை அமரன் இசையில், புதிய அடிமைகள் திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இடிபாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
3: நேர்களே, நான் சிறு வயதுல இருந்தே திருக்குறள் படிக்கும் போது திருவள்ளுவர் என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையோட எழுதிருக்காரு. திருக்குறளை எழுதும் போது இது எல்லாமே இந்த காலத்துக்கும் பொருத்த முடியவையா இருக்கே அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அப்படி ஒரு திருக்குறள் தான், நான் அதை பத்தி ஆழமா யோசிச்சு பார்த்தப்போ இந்த காலத்துல எவ்வளவு அது ஏற்புடையதா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இதை நம்ம எப்படி இந்த காலத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, நீங்க பாருங்களேன், இந்த டிஜிட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே இந்த உலகமே நம்ம கைத்தொலை நிறைய தகவல்கள் வேற நம்ம இந்த காலகட்டத்தில் கேள்விப்படுறோம். இவங்க இவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்க இந்த விஷயம் பண்ணிட்டாங்க, இவங்க இந்த காரியத்துக்காக காவலர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழும்போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, யார்கிட்ட இருந்து வேணா நம்ம எந்த விஷயமும் கேட்கும் போது அதை நம்ம உடனே நம்பிடக்கூடாது. தீர விசாரிக்கணும், அது உண்மையா, அது சரியான விஷயமா அப்படின்னு நம்ம தீர விசாரிக்கணும். விசாரித்த பிறகு அது சரியான விஷயமாக இருந்தால், நம்பகத்தன்மையை உடைய இடங்கள்ல இருந்து நமக்கு அந்த தகவல் கிடைச்சதுன்னா அதை ஏற்றுக்கலாம். இல்லைன்னா தவறான தகவலை நாமளும் மத்தவங்க கிட்ட போய் பரப்பக்கூடாது. பாருங்களேன், திருக்குறள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒன்று. அப்பயே ஒரு தொலைநோக்கு பார்வையோட திருவள்ளுவர் யோசிச்சு எழுதியிருக்கிறாரு, இந்த காலகட்டத்துக்கு கூட இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு. அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் நேர்களே. வண்டி சக்கரம் திரைப்படத்துல இருந்து சங்கர் கணேஷ் இசையில், பொன்மான செல்வன் திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் உதயகீதம் திரைப்படத்திலிருந்தும் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்தும் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த சொற்கள் எல்லாம் தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட ஆங்கில சொற்களாம். அவம் நேர்களை ஆனகொண்டா என்ற ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஆணை கொன்ற அப்படிங்கறது வந்து எடுக்கப்பட்டதான். டு கில் அன் எலிஃபன்ட், எலிஃபன்ட் கில்லர், அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு சொல்லப்படுது. கேஷ் என்பது காசு என்ற தமிழ் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதாம். ஆரஞ்சு என்பது நாற்றங்காய் என்ற அந்த பழத்தின் பெயர்ல இருந்து எடுக்கப்பட்டதாம். பச்சோலி என்ற ஒரு விதமான வாசனை நம்ம நிறைய பெர்ஃபியூம்ல பார்த்திருப்போம். அது பச்சை இலை என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாம். சுகர் என்பது சர்க்கரை என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாம். திக்வுட் என்பது தேக்கு மரம் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாம். இப்படி தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட நிறைய ஆங்கில சொற்களை இருக்கின்றன. சொல்லவா வேணும் நேர்களே, தமிழ் உலகத்திலேயே தோன்றிய முதல் மொழிகள்ல ஒன்று. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தமிழ் சாயல நம்ம நிறைய மொழிகள்ல காண முடியும். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பாடல்கள். அதனால வானொலி பக்கமாவே இருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. BKE நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் சாலை அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. யூஷன் வரை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. 2-3 தடங்களை தவிர்க்கவும்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
0: மார்கழி திங்கள் அல்லவா அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ரொம்ப அழகான பாடல், மனசுல ஆழமா பதிந்த ஒரு பாடல். ஏன்னா அதனுடைய இசையும் சரி வரிகளும் சரி ரொம்ப அழகா இருக்கும். இதில் திங்கள் என்பது எதை குறிக்கிறது? திங்கள் என்பது திங்கட்கிழமையை குறிக்கிறதா? இல்ல நேயர்களே, திங்கள் என்றால் மாதம் என்று பொருளாம். ஏன்னா மாதம் என்பது தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத சொல். திங்கள் என்பதுதான் மாதம் என்பதற்கான சரியான தமிழ் சொல். அதனால்தான் இத்தனை திங்கள் கழித்து இந்த மாதிரி நல்லது நடக்கும், இத்தனை திங்கள் கழித்து நீங்க வீடு வாங்குவீங்க, இத்தனை திங்கள் இத்தனை திங்கள் அப்படின்னு அந்த திங்கள் சொல்றாங்களே. திங்கள் என்பது திங்கட்கிழமை இல்லை, திங்கள் என்பது அந்த மாதத்தை குறிக்கிறது. இத்தனை மாதங்கள் கழித்து இது நடக்கும். மார்கழி திங்கள் என்பது மார்கழி மாதத்தை குறிக்கிறது. சரியான நேயர்களே, எனக்கு இது கேட்ட உடனே ஆச்சரியமாக இருந்தது. திங்கள் என்பதை நம்ம எப்படி பயன்படுத்துவோம், இங்க எப்படி இருக்குது? உங்களுக்காக அந்த பாடல் தான் சங்கமம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்க.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளிபதார் எட்டு கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆங்கில சொற்கள் இதெல்லாம் தமிழிலிருந்து எடுக்கப்பட்டவையா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சில சொற்கள், அடுத்து நான் சொல்ல போற சில சொற்கள் நேரடியாக தமிழ் சொற்களாக இல்லாவிட்டாலும் நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா, ஆஹா இது தமிழ் சொற்கள் மாதிரி இருக்குதே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுல ஒன்றுதான் அட்டாக். அட்டாக்ல நீங்க ஏ தூக்கிட்டீங்கன்னா டாக் அப்படின்னு இருக்கும். தாக்கு என்றிருக்குமே ஒரே பொருள் தான். அதே மாதிரி மேக், எம்ம தூக்கிட்டீங்கன்னா ஏக் அப்படின்னு இருக்கும். ஆக்கம், ஆக்கம் ஒரு பொருளை செய்யறது. மேக் ரவுண்ட் அப்படியே பார்த்தோம்னா உருண்டை அப்படிங்கறதுல ஊ எடுத்துட்டீங்கன்னா ருண்டை அப்படின்னு இருக்கும். ரவுண்ட், உருண்டை. அதே மாதிரி ரோல் என்பதை உருள் அப்படிங்கறது கூட வச்சு பாத்தீங்கன்னா ஊ என்பதை எடுத்துட்டீங்கன்னா ருள் இருக்கும். ரோல், உருள். நாலெட்ஜ் என்பதுல அந்த நோவையும் ஞானம் என்பதை எடுத்து பாத்தீங்கன்னா நாலெட்ஜ், ஞானம் இரண்டிற்கும் ஒரே பொருள் தான். அதே மாதிரி ஜிஞ்சர் என்பதுல நீங்க இஞ்சி என்பதை கூட வச்சு பாத்தீங்கன்னா ஈ எடுக்கும் போது ஜி, ஜிஞ்சர் இஞ்சி அப்படிங்கிறது இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு சொற்களை நம்ம தமிழ் கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஆஹா தமிழ் சொற்கள் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நமக்கே புரிய வருது. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் தேவாவுடைய இசையில். நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்தும் மின்சார கண்ணா திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க.

உங்களுக்காக உங்களுக்காக பாடல்கள் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் நீ வருவாய் என்ன திரைப்படத்துல இருந்தும் துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்துல இருந்தும் அந்த பாடல்களை கேட்டுட்டு வாங்க. உங்களை நான் 6 மணிக்கு மேல மறுப்பதில்லை நெஞ்சு அங்கத்தோடு சந்திக்கிறேன். அந்த அங்கத்திற்காக நிறைய நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நேர்களை குரல் பதிவா அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் வாயிலாக 9678889 எதற்காக அந்த பாடல் உங்க மனதை வென்ற பாடல் அப்படின்னு எனக்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் வாயிலாக. நன்றி நேர்களை, உங்களை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் சந்திக்கிறேன்.

0: பாளர்கள் அதனை சோதித்தனர். கிட்டத்தட்ட பாதி ஒப்பீடுகளில் புதிய சாதனத்தை அவர்கள் விரும்பினர். தொழில்நுட்பம் சிங்கப்பூரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் மூத்த துணை அமைச்சர் டான். விவரம் தருகிறார் மாநாட்டுக்கு சென்ற எமது செய்தியாளர் சௌரியம்மாள் ராயப்பன்.
1: நல்ல மொழிபெயர்ப்பு சொற்களை சரியாக சொல்வது மட்டுமல்ல, அவற்றின் பொருளையும் எந்த சூழலில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். SG Translate 2.0 அதில் கவனம் செலுத்துகிறது. இது பல ஆண்டு உழைப்பின் பலன். சிங்கப்பூருக்கே உரிய BTO, CPF, HDB, PSLE, MRT, CDC போன்ற சொற்களை அதிகாரத்துவ மொழிகளில் அழகாக சொல்ல வேண்டும். சில மொழிபெயர்ப்பு பணிகளை AI சில நொடிகளில் செய்து முடிக்கலாம். ஆனால் அது சரியா? பொருள் மாறிவிட்டதா? தொனி சரியா? கலாச்சார சூழலை புரிந்து கொண்டதா என்பதை தீர்மானிக்க மனிதர்கள் தேவை. செய்திக்காக சௌரியம்மாள் ராயப்பன்.
0: பாலர் பள்ளிகளிலும் ஆரம்ப தலையீட்டு கல்வியிலும் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கான அதிபர் விருது அடுத்த ஆண்டு அறிமுகமாகவிருக்கிறது. சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசாகோ சுல்கிஃப்ளி அது குறித்து அறிவித்தார். உன்னதமாய் சேவையாற்றி தலைமைத்துவம் பங்களிப்பு ஆகியவற்றுக்கு உதாரணமாய் திகழும் ஆசிரியர்களை விருது அங்கீகரிக்கும். பாலர் பருவ கல்வியாளர்களுக்கான ஆக உயரிய விருதாக அது கருதப்படும். சிங்கப்பூரின் பாலர் பருவத்துறையின் நிபுணத்துவ வளர்ச்சி, தரம், தாக்கம் ஆகியவற்றை புதிய விருது பிரதிபலிக்கும். பாலர் பருவத்துறையில் பல்வேறு மாற்றங்கள், நிபுணத்துவ தரமும் கல்வியாளர்களின் ஆற்றலும் மேம்பட்டுள்ளன. பிள்ளை மேம்பாட்டில் ஆசிரியர்களின் இன்றியமையாத பங்களிப்பை எல்லாரும் அங்கீகரிக்கின்றனர். பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பு ஆசிரியர்களுக்கு இன்று 5 பிரிவுகளில் உன்னத விருதுகளை வழங்கி சிறப்பித்தது. அந்த விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டோரிலிருந்து அதிபர் விருதுக்குரியோர் தெரிவு செய்யப்படக்கூடும். சிங்கப்பூரில் இளம் பெண்கள் 5 ஒருவர் மட்டுமே தங்கள் முதலாளிகள் அல்லது மனிதவள பிரிவுடன் மனநல அக்கறைகள் குறித்து பேச முன்வருகின்றனர். மக்கள் செயல் கட்சி மகளிர் பிரிவும் NTUC மகளிர் குடும்ப பிரிவும் 2300 பெண்களிடம் நடத்திய ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. கூடுதல் வேலையிட ஆதரவை வழங்கும் தங்கள் முயற்சிக்கு அந்த கண்டுபிடிப்புகள் உதவும் என்று இரு பிரிவுகளும் கூறின. மனநலம், பராமரிப்பு, மாதவிடாய் நிறுத்தம் ஆகியவை அவற்றில் அடங்கும். புதிதாக வேலையில் சேரும்போது அதில் சிறப்பாக செய்ய நெருக்குதல், அதிக வேலை சுமை, நீண்ட வேலை நேரம் ஆகியவை இருக்கக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் சில இளம் பெண்களுக்கு தங்கள் மனநலனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து பேசுவதில் இருக்கலாம். ஆய்வில் கலந்து கொண்ட பலர் தங்கள் மேலாளர் அல்லது மனிதவள பிரிவை அணுகுவதற்கு பதில் வேலை இடத்துக்கு வெளியே உதவி பெற விரும்புகின்றனர். பொது சுகாதார மன்றமும் ரிசார்ட்ஸ் வேர்ல்ட் சென்டோசாவும் ஓர் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளன. கடலில் குப்பை சேர்வதை தடுத்து உயிரினங்களை பாதுகாக்க அது உதவும். இரு அமைப்புகளும் அடுத்த ஓராண்டுக்கு கரையோரங்களை சுத்தமாக வைத்திருக்கும் திறன்களை பெறும். கடலில் சேரும் குப்பை உயிரினங்களை எப்படி பாதிக்கிறது என்பதை எடுத்துரைக்க சிங்கப்பூர் ஓஷனேரியம் எனும் சிங்கப்பூர் கடல் காட்சியகத்தில் கற்றல் பயணங்களும் ஏற்பாடு செய்யப்படும். இரு அமைப்புகளும் இணைந்து கடற்கரையை சுத்தமாக வைத்திருக்கும் முயற்சியில் பள்ளிகள், சமூக குழுக்கள் போன்றவற்றையும் ஈடுபடுத்தும். கடற்கரையை தூய்மையாக வைத்துக் கொள்வது தொடர்பான ஆராய்ச்சியில் பொதுமக்களை ஈடுபடுத்தவும் அவை திட்டமிட்டுள்ளன. இன்று புரட்டாசி சனிக்கிழமை, அதற்காக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம். நீண்ட வரிசைகளில் பொறுமையாக காத்திருந்த மக்களுக்கு உணவு வழங்க தொண்டூழியர்கள் பலர் பம்பரமாய் சுழன்றனர். கடந்த கால அனுபவத்துக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்ததாக சொன்னார் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் மேலாண்மை குழு உறுப்பினர் முத்து வீரப்பன்.
2: போன வருஷம் நிறைய ஃபீட்பேக் வந்தது, இன்னும் முதியோர்களுக்கு இன்னும் நிறைய இருக்கைகள் கொடுக்கலாம், அப்புறம் தனி வழி அமைக்கலாம், அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் மற்ற இனத்தவரும் வராங்க, அன்னதானம் பிரசாதத்தை சாப்பிட்டு அப்புறம் அவங்களும் தொண்டூழியம் செய்கிறாங்க. ஸோ இதில் சிங்கப்பூருடைய ஒரு ஒற்றுமைத்தன்மையை இது நல்லா எடுத்துக்காட்டுது.
0: சுமார் 12,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அது பற்றிய விவரங்களை இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் காணலாம். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுகளில் பேட்மிண்டன் போட்டியில் சிங்கப்பூர் இந்தியாவை தோற்கடித்திருக்கிறது. ஆண் ஒற்றையர் பிரிவில் சிங்கப்பூரின் லோ கியான் யூ இந்தியாவின் லக்ஷயா சேனை சந்தித்தனர். 21-12, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் லோ வெற்றி பெற்றார்.

இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை இரவு 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நீங்களே தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மறுப்பதில்லை நெஞ்சை அங்கம். இது உங்களுடைய சாதாரண விருப்ப பாடல் அங்கம் கிடையாது. எனக்கிட்ட நீங்க ஒரு கதையை பகிர்ந்துகிட்டு அந்த கதைக்கு ஏற்புடைய அந்த நினைவுக்கு ஏற்புடைய ஒரு பாடலை விரும்பி கேட்கலாம். அந்த பாடலை இங்க உங்களுக்காக ஒளியேற்றுறேன். உங்களுடைய கதைகளை கேட்க நானும் நம்முடைய நேர்களும் ஆவலா காத்திருக்கிறோம். அதனால உங்க கதைகளை இப்பவே குரல் பதிவா முடிந்த அளவுக்கு அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9688 9688. சுவாரஸ்யமான கதைகளா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: நேர்களை, இந்த மறப்புதலை நெஞ்சு அங்கத்துல முதல் கதையாக சின்னசாமி ஐயா ஒரு பாடல விரும்பி கேட்டு அதற்கு ஒரு கதையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இந்த பாடலுக்கு அவர் திருமணத்திற்கு முன்பு பெண் வீடம் போட்டு ஒரு கலை நிகழ்ச்சியில் பொது மேடையில தன்னுடைய நண்பர்களோட அபிநயம் பிடித்தாராம். இன்று வரை அந்த நினைவை அவரால் மறக்கவே முடியலையா. அதனால அந்த ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. உங்களுக்காக பாடல் இதோ, ரோஜா மலரி ராஜகுமாரி வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்க.

0: நேர்களை தொடர்ந்து நேயர் பாலா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. அவருடைய கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போ வாங்க. வணக்கம்.
1: எனக்கு வந்து காதல் தினம் படத்துல இருந்து ரோஜா ரோஜாங்கிற பாடல் வந்து விரும்பி கேக்குறேன். ஏன் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும்னா, எனக்கு வந்து காதல தினம் வந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப, அதாவது எப்படினா, எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாட்டு எல்லாம் ரொம்ப ஒழிச்சுது, ரொம்ப மெகா ஹிட்டா இருந்தது அந்த ஏ ரகுமானோட ஹிட்ஸ்ல. ஸோ அதனால எனக்கு அந்த டைம் ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிடிஎஸ் தியேட்டர்னு சொல்லிட்டா நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே காதல தினம் தான். ஸோ அது வந்து எனக்கு நீங்காம ஒரு மெமரியா இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த பாட்டு போடுங்க. ஒளி நேயர் எல்லாருக்காகவும் நான் கேட்கறேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: நேர்களை தொடர்ந்து கருத்தம்மா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க துர்காமா. இது அவங்களுடைய மகளுக்காக கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடலை தினமும் கேட்டு அவங்களுடைய மகளை நினைத்துப்பாங்களாம். ஏன்னா அவங்களுடைய மகள் இருக்கும்போது அவங்க எதனாலும் முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்க, படப்படன்னு பேசுவாங்க. அதனால யாருமே அவங்க கிட்ட பெருசா பேச மாட்டாங்க, கூட இருக்க மாட்டாங்க, பாசம் காட்ட மாட்டாங்க என் கூட எங்களை சுத்தி இருந்தவங்கலாம். ஆனா என்னுடைய மகள் தவறின பிறகு அவங்க வந்து அழுது, அதற்கு பிறகு அவங்க வந்து கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருந்தப்ப அவங்க அந்த பாசத்தை காட்டல, என் மகளுக்கு உரிய அன்பு கொடுக்கல அப்படின்னு அவங்க கவலைப்பட்டு ஒரு அப்படின்னு யோசித்து ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் கருத்தம்மா திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல். ARMனுடைய இசையில் உங்களுக்காக இதோ. ஆனா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம். நிச்சயமாக யாரா இருந்தாலும் அவங்க நம்ம கூட இருக்கும் போது அவங்கள நம்ம வந்து நல்லா அனுசரிச்சு போகணும், அவங்களுக்கு அன்பு காட்டணும், அவங்க கூட நிம்மதியா சந்தோஷமா இருப்போம்.

0: நேர்களை தொடர்ந்து நேர் அவ்வ ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. அவருடைய நினைவு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்ப வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம் யானினி. என் பெயர் அபு. எனக்கு ஞாபகம் வந்தப்ப நான் சிறு வயதில் ஒரு பெண்ணை காதலித்தேன். ஒரு தடவை தான் பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் உறவினர்களோட கல்யாணத்தில் பார்த்தேன். ஸோ அவங்க பார்த்த பிறகு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி. தயவுசெய்து எனக்காக அந்த பாடலை ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒளி உற்ற நேர்களுக்காக கீரவாணி என்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
0: உங்களுடைய சிறு வயதில் நினைவுகளுக்கான இந்த பாடல் இளையராஜாவுடைய இசையில் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து வழங்கும் பாடல். கேட்டு மகிழுங்க.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்து அது எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது. என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: நேர்களே, சவரிமுத்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. இந்த பாடல் காதல் கோட்டை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், தேவாவுடைய இசையில் அமைந்திருக்கும் பாடல். அதற்கு பின் அவருடைய நினைவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போ. வாங்க, வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் யாழினி. என் பெயர் சவரிமுத்து. எனக்கு வந்து காதல் கோட்டை படத்திலிருந்து நளம் நளமறியாவள், உன்னளம் நளமறியாவள். ஏன் இந்த பாடலை நான் வந்து கேட்குறேன்னா, இந்த பாட்டை வந்து கேட்கையிலலாம் என் ஒய்ஃபோட ஞாபகம் வரும். அதாவது 1996 எனக்கு திருமணமானது. என் மனைவியும் நானும் முதல் திருமணமாகி முதல் படம் பார்த்தது வந்து காதல் கோட்டை தான். அதனால இந்த பாட்டை கேட்கையில மனைவி கூட நம்ம வந்து முதல் படம் பார்த்த ஞாபகம் வரும். அதனாலதான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: அந்த அழகான நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் இதோ கேட்டு மகிழுங்க.

0: அவர்களை தொடர்ந்து நேர் முகந்தன் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. அவருடைய நினைவு என்ன அப்படின்னு தெரிஞ்சப்ப வாங்க. வணக்கம்.
1: மாலை வணக்கம். என் பேர் முகந்தன், ஜகுர்பார்ல இருந்து அழைக்கிறேன். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு தாயாரை பற்றிய ஒரு பாடல் விரும்பி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை விட்டு போகாதே, திரிலிருந்து இளையராஜா சார் பாடின பொண்ணை போலாத்தா என்னை பெத்து போட்டா அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டை கேட்டா யாருக்குமே மனசு அப்படியே ரொம்ப, சிலர்கள் கேட்கும் போதே அழுந்துருவாங்க, ரொம்ப உருக்கமா இருக்கும் அந்த பாடல். இளையராஜாவே ஒரு ரீசெண்டா நான் ஒரு இதுல படிச்சேன், அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாடலை அவங்க தாயார் நடிச்சு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி படித்தேன் நான். ஸோ என் தாயார் இப்போ என் கூட இல்லை, அவங்க இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ பேர் என்னை சுற்றி இருந்தாலும் அவங்கள அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது, அந்த இடத்த யாருனாலையும் நிரப்ப முடியாது. இது எல்லாருக்கும் உள்ளது தான், எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே. அந்த தாயார்ன்னும் போது அது ஒரு ஸ்பெஷல் தான், அம்மானா அது ஒரு ஸ்பெஷல். ஸோ இந்த பாடலை நான் விரும்பி விரும்பி கேட்குறேன் எல்லாருக்காகவும். நன்றி, வணக்கம்.
0: இவ்வளவு அழகான பாடலை விரும்பி கேட்டதற்கு ரொம்ப நன்றி ஐயா. நிச்சயமாக அம்மா என்றால் எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமானவங்க தான், அவங்களை யாராலையும் மிஞ்சவே முடியாது. உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: நேர்களை தொடர்ந்து நேர் லில்லி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் யாழினி அம்மா. நீங்க சொன்னது என் கணவர் யாவது தான் வருது. முத முதல்ல திருமணம் ஆகி என் வீட்டில் தான் வந்து தங்கினாரு. அவர் வீட்டு சூழ்நிலை சரியில்லை. காரணம் தாரம் ரெண்டாவதாக இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை லெவலில் இருக்குன்னு விட்டுட்டாரு. நல்லப்பனா பரவாயில்ல, அந்த வீட்டை அவங்க கொடுத்துருங்கன்னு. முத முதல்ல அவர் எனக்கு வாசித்து காட்டின பாடல் வந்து இதுதான். ராஜாவின் பா வீராணி பக்கம் கண் தேடுது சுக்கம். அந்த பாடல் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. அந்த கீதா எடுத்து அவன் முத முதல்ல வாசித்த பாடல் அதுதாம்மா. இப்போ சூழ்நிலை சரியில்லை என்னாங்கன்னா நர்சிங் ஹோமில் விட்டு வச்சுருங்க. அவர் கால் மடுப்பு அடிக்கடி உழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேர் மைக்கேல், மைக்கேல் கார்னர். அப்போ தான் அவங்க எனக்கு தெரியும் அவர் வந்து ஜிஎன் இசைக்குழுவில் இருந்தவர்னு. அப்புறம் என்ன கதைலாம் பண்ணார், பல இசை கலைஞர்கள்லாம் அவருக்கு தெரியும்னு. தயவுசெய்து இந்த பாடலை ஒலிபரப்பு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நான் தான் லில்லிமாய் ஜூரம் வயசுலேருந்து அழிச்சேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக பாடல் இதோ. டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா வழங்கும் பாடல் அன்பே வா திரைப்படத்துல இருந்து கேட்டு மகிழுங்க.

0: நீர்களே தொடர்ந்து நீர் சுமதி அம்மா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய குரல் பதிவை கேட்டுருவோம் வாங்க. வணக்கம் அம்மா.
1: மாலை வணக்கம் யாழினியே. எனக்கு ரெயின்போ காலிலிருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் என்ற பாடல் போட முடியுமா? அது வந்து என்னோட மகன் என்னை விட்டு மறைந்த மகனுக்காக கேட்குறேன். அந்த பாட்டில் ஒரு வரி வந்து என் மகனோட நினப்பு வரும். தயவுசெய்து அந்த பாட்டை எனக்காக போட முடியுமா? அவர் இப்போ என் கூட இல்லை, அவருக்காக எனக்கு அந்த பாட்டை போட முடியுமா?
0: உங்களுக்காக

0: செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நேர்களை, நேர பற்றாக்குறை காரணமாக இந்த மறப்பதிலே நெஞ்சை அங்கத்தை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டது. அதனால இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக ஒரு பாடல், மீசைய முறுக்கு திரைப்படத்துல இருந்து. ஏன்னா மீசைய முறுக்கு இரண்டாம் பாகம் இப்போ வெளியே வந்திருக்கு, அதனால முதல் பாகத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல். அந்த முதல் படத்துடைய நினைவுகளுக்காக உங்களை நான் 7 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன்.

வணக்கம். 7 மணி 7 மீடியா காப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரில் சுமார் 230,000 அரசாங்க இணையதளங்களும் மற்ற மின்னிலக்க சேவைகளும் 4 அதிகாரத்துவ மொழிகளிலும் கூடுதல் உள்ளடக்கத்தை பெறவிருக்கின்றன. அதற்கேற்ப AI எனும் செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் மொழிபெயர்ப்பு கருவி மேம்படுத்தப்பட்டுள்ளது. SG டிரான்ஸ்லேட் 2.0 எனும் அந்த கருவியால் உள்ளூர் வார்த்தைகள், சொல்லாடல்கள், பண்பாட்டுச் சூழலுக்கு ஏற்ப மொழிபெயர்ப்புகளை உருவாக்க முடியும். கூடுதலான சிங்கப்பூரர்கள் அரசாங்க தகவல்களையும் சேவைகளையும் மேலும் எளிதாக பெற அது

0: கொடுக்குது. எஜி டிரான்ஸ்லேட் வந்து உள்ளூர் உள்ளூருக்கே உரிய அந்த மொழி பயன்பாட்டை வந்து மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: அரசாங்க அதிகாரிகள், மொழிபெயர்ப்பாளர்கள் ஆகியோருடன் குடிமக்கள் மொழிபெயர்ப்பாளர்களும் பங்காற்ற முடியும். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டோரில் ஒருவர் நடராஜன் சாந்தி.
2: அந்த லாங்குவேஜ் மாடலுக்கு நம்மளோட மொழியிலிருந்து நிறைய வார்த்தைகள் கொடுக்க கொடுக்க தான் அது வளரும். அப்போ இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய தளத்துலேருந்து வரணும். வட்டார வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஏஐக்குள்ளே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நிறைய இடத்துலேருந்து வர்றவங்க ஏஐக்குள்ளே இந்த இந்த மொழிபெயர்ப்பு துறைக்குள்ளே வந்தால் ஏஐ இன்னும் பெட்டராகும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்.
1: எஸ்ஜி டிரான்ஸ்லேட் 2.0 கருவியின் உள்ளடக்கம் காலத்துக்கு ஏற்ப பொருத்தமாக இருப்பதை உறுதி செய்வதற்கான பணி தொடர்கிறது. பாலர்பள்ளி, ஆரம்ப தலையீட்டு கல்வி ஆகியவற்றின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டிலிருந்து அதிபர் விருது வழங்கப்படும். பாலர் பருவ கல்வியாளர்களுக்கான ஆக உயரிய அந்த விருது பற்றி சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகா ஜுல்கிஃப்லி அறிவித்தார். உன்னத சேவையாற்றி தலைமைத்துவம், பங்களிப்பு ஆகியவற்றுக்கு உதாரணமாய் திகழும் ஆசிரியர்களை விருது அங்கீகரிக்கும். சிங்கப்பூரின் பாலர் பருவத்துறையின் நிபுணத்துவ வளர்ச்சி, தரம், தாக்கம் ஆகியவற்றை புதிய விருது பிரதிபலிக்கும். பாலர் பருவத்துறையில் பல்வேறு மாற்றங்கள், நிபுணத்துவ தரமும் கல்வியாளர்களின் ஆற்றலும் மேம்பட்டுள்ளன. பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பு ஆசிரியர்களுக்கு இன்று 5 பிரிவுகளில் உன்னத விருதுகளை வழங்கி சிறப்பித்தது. அந்த விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டோரிலிருந்து அதிபர் விருதுக்குரியோர் தெரிவு செய்யப்படக்கூடும். சிங்கப்பூரில் இளம் பெண்கள் ஐவரில் ஒருவர் மட்டுமே தங்கள் முதலாளிகள் அல்லது மனிதவள பிரிவுடன் மனநல அக்கறைகள் குறித்து பேச முன்வருகின்றனர். மக்கள் செயல் கட்சி மகளிர் பிரிவும் NTUC மகளிர் குடும்ப பிரிவும் 2300 பெண்களிடம் நடத்திய ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. கூடுதல் வேலையிட ஆதரவை வழங்கும் தங்கள் முயற்சிக்கு அந்த கண்டுபிடிப்புகள் உதவும் என்று இரு பிரிவுகளும் கூறின. மனநலம், பராமரிப்பு, மாதவிடாய் நிறுத்தம் ஆகியவை அவற்றில் அடங்கும். புதிதாக வேலையில் சேரும்போது அதில் சிறப்பாக செய்ய நெருக்குதல், அதிக வேலை சுமை, நீண்ட வேலை நேரம் ஆகியவை இருக்கக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் சில இளம் பெண்களுக்கு தங்கள் மனநலனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து பேசுவதில் தயக்கம் இருக்கலாம். ஆய்வில் கலந்து கொண்ட பலர் தங்கள் மேலாளர் அல்லது மனிதவள பிரிவை அணுகுவதற்கு பதில் வேலையிடத்துக்கு வெளியே உதவி பெற விரும்புகின்றனர். சிண்டாவின் 35th உன்னத விருது நிகழ்ச்சியில் 866 மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சிண்டா வரலாற்றில் அதுவே ஆக அதிக எண்ணிக்கை. கல்வி, கலை, விளையாட்டு என பலதரப்பட்ட துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் விருதுகளுக்கு தகுதி பெற்றனர். இளம் வயதில் கண் பிரச்சனையால் அவதிப்பட்டாலும் அதை கடந்து வந்து பிறருக்கு உதவுவதில் உறுதியாக இருக்கிறார் விருது பெற்ற சேது சோமசுந்தரம்.
3: நான் 3 வருஷம் போட்ட உழைப்புக்கும் நான் ஓவர் கம் பண்ண சேலஞ்சஸ்க்கும் அதை விட ரொம்ப முக்கியமாக என் பேரண்ட்ஸ் எனக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸ்க்கு இது ஒரு அங்கீகாரமாக இதை பார்க்குறேன். டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தனால அங்கே கிடைத்த நாலேஜை வைத்து ஐதர் சீனியர்ஸுக்கோ இல்லைனா பீப்புள் வித் டிசபிலிட்டிக்காக நான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். எம்பத்தி என்பது ஒருத்தவங்களோட பிரச்சனை மட்டும் புரிந்து கொள்வதல்ல, அந்த புரிதலை வைத்து நம்மளால் அவங்களுக்கு எப்படி உதவி செய்வதுதான் ரொம்ப முக்கியம் என்று நான் தெரிந்து கொண்டேன்.
1: மாறிவரும் சூழலில் இளையர்கள் தங்கள் ஆற்றலை உணர்ந்து சவால்களை எதிர்கொண்டு வாய்ப்புகளை கைப்பற்ற வேண்டும் என்பதே சிண்டாவின் நோக்கம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183905.
1: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
0: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
0: ASK ட்ரைனிங், அங்க நீயும் போகணும்னு.

0: கிடைக்கிற விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
0: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK People First Learning Always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நேர்களை 7 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலே பரவசம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம கடந்த வாரத்துல நான் படித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக 2010 மேல இடம்பெற்ற பாடல்கள் தயாரா இருக்கின்றன. அந்த வரிசையில இப்போது உங்களுக்காக பாடல்கள் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்தும், ஓகே கண்மணி திரைப்படத்திலிருந்தும் ARM மணிசெயல் கேட்டு மகிழுங்க.

0: ஈஸி பீட் ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன்பதார் 8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த வாரம் என்னுடைய மனதை நெகிழ வைத்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்தேன். இரண்டு சிறுவர்கள் அவங்களுடைய பள்ளி விடுமுறை அப்ப நேரத்தை வீணாக்காம நம்மளால முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்வோமே, தான தர்மம் செய்வோம் அப்படிங்கறத மனசுல கொண்டு அவங்களுடைய சொந்த உழைப்ப இதுல போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு தோன்றிய ஒரு விஷயம்தான், நம்ம ஏன் குளிர்பானங்களை விற்க கூடாது அப்படின்னு இந்த சிறுவர்கள் நினைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 5 மற்றும் 7 வயசுதான் ஆகுது. இந்த சின்ன வயசுலயே அவங்களுடைய எண்ணங்களை பாருங்களேன், எவ்வளவு உன்னதமான எண்ணங்களா இருக்குது அப்படின்னு. அந்த வயசுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு குளிர்பானத்தை எடுத்துக்கிட்டு இந்த குளிர்பானத்தை நம்ம விற்போம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு அது விற்பதற்காக ஒரு மேசை மாதிரி அவங்களே தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய ட்ரிங்க் ஸ்டால் அப்படின்னு ஒரு மேசையை தயாரிச்சிருக்கிறாங்க. அதற்கு அவங்க அழகா வண்ணம் தீட்டி அதை கட்டி அழகா அதுக்கு வந்து உருவம் வைத்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய சுற்று வட்டாரம் முழுவதும் அந்த மேசையை அவங்க தள்ளி சென்று அங்க வந்தவர்களுக்கு அந்த குளிர்பானத்தை விற்றிருக்கிறாங்க. அதன் பிறகு இதுல இருந்து கிடைத்த எல்லாத்தையுமே குழந்தைகள் புற்றுநோய் அறக்கட்டளைக்கு அவங்க தானம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும், அவங்களுடைய இந்த விடுமுறை காலத்துல அவங்க வீட்டுல இருந்து கை தொலைபேசியையோ இல்ல தொலைக்காட்சியோ பார்க்காம விளையாட போகாம குழந்தைகளுக்காக ஒரு குழந்தையா இருந்துகிட்டே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பாருங்க, அந்த எண்ணத்தை நம்ம எல்லாருமே கடைபிடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், உலகமே அழகா இருக்கும். நேர்களே, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். 3 திரைப்படத்துல இருந்தும் எதிர் நீச்சல் திரைப்படத்துல இருந்தும் அனிருத் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: விபத்து நிலவரம்.
1: பிஐஇ நோக்கி செல்லும் பிகேஇ கேஜேஇ அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ லோனி சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. ராபின்சன் சாலையை நோக்கி செல்லும் கிராஸ் ஸ்ட்ரீட் ராஃபல்ஸ் கீ அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. நான்காம் தரத்தை தவிர்க்கவும்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

நேர்களை உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதார் எட்டு கேட்டாலே பரவசம். உன் அறிவு உனக்கு மட்டுமே பயன்படுமேயானால் அதை பல மடங்காக பெறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. இது இன்று நான் படித்ததில் ரொம்ப பிடித்த ஒரு தன்மணிப்பு வரியாக இருந்தது. அதனால தான் இந்த அங்கத்தில் உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்தேன். உன்னுடைய அறிவு உனக்கு மட்டுமே பயன்படுமே ஆனால் அப்படின்னா, நீங்க கற்றுக்கொள்வதை எல்லாம் மற்றவங்க கிட்ட நீங்க பகிர்ந்துக்காம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க இன்னும் விரிவாக்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகுமார் தனபாலன். இது ஏன் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதுதான் நாமளே இந்த பாடங்களை மீண்டும் அனுபவிப்போம். அப்ப நம்ம யோசிப்போம், இப்படி இதை புரிஞ்சுக்கலாமா, இப்படி இதை படிக்கலாமா அப்படின்னு அந்த அறிவு பல மடங்கு ஆகும். அதே நேரத்தில் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய தவறுகளும் நமக்கு புரிய வரும். அதனால எப்போதுமே அறிவு என்பதை நாம மட்டும் கட்டி காக்க கூடாது, மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் அளவே இல்லாத ஒரு விஷயம். அதை நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம குறைந்தே போக மாட்டோம். சரியானவர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். ஜி பிரகாஷ்குமார் இசையில் அசுரன் திரைப்படத்திலிருந்தும் சூரரை போற்ற திரைப்படத்திலிருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: நேர்வே, சமீபத்துல நான் சமூக வலைதளத்துல ஒரு தகவல் படித்தேன். அதை படித்த உடனே இதையெல்லாம நம்ம வந்து பதிவிடணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சில பசங்க, 21 வயது பசங்க வந்து தன்னுடைய பயணத்தின் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பெருவிரைவு ரயில் வண்டியில அவங்களுடைய நண்பருக்காக பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடியிருக்கிறாங்க. அப்படி பாடும் போது அவங்க கொஞ்சம் சத்தமாக இருந்திருக்கிறாங்க. ஆனா பாடி முடித்தது பிறகு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட சொல்லியிருக்காங்க, சத்தம் போடாதீங்க, மத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அமைதியா இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆடவர் வந்து இதை பதிவு செஞ்சு, இது என்ன இவ்வளவு சத்தமா இருக்கிறாங்க, ஒரு பொது இடத்துல இவ்வளவு சத்தமாவா இருப்பாங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த குழுவில் இருந்த ஒரு பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து சமூக வலைதளத்துல ஒரு ட்ரெண்ட். அது என்னன்னா, நம்மளுடைய நண்பருக்கு பிறந்த நாள் இருக்கும் போது எல்லாரையும் வந்து நம்ம கேட்போம், யாரு தெரியாதவங்க முன்ன பெண்ணு தெரியாதவங்க கிட்ட நீங்க வந்து என்னுடைய நண்பருக்காக பாடுங்கன்னு ஒரு பாடல் பாட சொல்லி கேட்போம், அதுக்கப்புறம் நாங்க அமைதி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த உடனே சமூக வலைதளத்துல பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பதிவு செய்யணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு அவங்க பேசுறது சத்தமா இருந்தா அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லிருக்கலாம், சத்தத்தை குறைங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்படி கூடயுமே இந்த ஒரு பாடலை பாடுறதுக்கு எத்தனை வினாடிகள் எடுத்துரும், அதற்குள்ள உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு கோபம் மனக்கசப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கும் இதை பார்த்தோன்னே அப்படிதான் இருந்துச்சு, அது உங்களால ஏற்றுக்க முடியலன்னா கூட அதை நேரடியா போய் சொல்லிருக்கலாம், அமைதியாகுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். இதையெல்லாம் எடுத்து நம்ம பதிவு செய்யறதுங்கிறது ரொம்பவே இந்த சமூக வலைதளங்களுடைய பயன்பாட்டை நம்ம ரொம்ப நாடி இருக்கிறோமோ அப்படிங்கறது மாதிரிதான் இருந்துச்சு. இதை கேட்ட உடனே என்ன பொறுத்தவரை, நம்மள தொந்தரவு பண்ணாம, அதிக நேரத்துக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தா நாமளும் அவங்களை கண்டுக்காம விட்டுறது சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக பாடல்கள் இடம்பெறும்.
1: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1 மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 மாற போறேன்.
3: M1 மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
6: டேக் ஆனியன், கட்ட கட்ட ஸ்பாட்டிஸ்,
4: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
7: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
0: நேர்களே, சிறிது நேரத்திற்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு தகவல் பகிர்ந்துகிட்டேன். ஒரு ஆடவர் வந்து மாணவர்கள் மேல கோச்சிக்கிட்டு அதை வந்து சமூக வலைதளத்துல பதிவிட்டிருந்தாரு, இந்த மாதிரி பாடல்கள் பாடி மத்தவங்களை தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு. அதற்கு ஏற்புடைய ஒரு தன்மணி போரையே நான் படித்தேன். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு, ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே. நீங்க யோசித்து பாருங்க, அவங்க இந்த இடத்துல இருந்து விலகிட்டாங்கனாலோ இல்ல அவங்க கிட்ட சொல்லி இருந்தாங்கனாலோ இதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா அவங்களோட நிம்மதி பாதிக்கப்பட்டிருக்காது. ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து அந்த பதிவு செய்த ஆடவரை தான் தாக்குறாங்க, எதுக்கு இப்படி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறீங்க அப்படின்னு. இன்னொன்னு, அவங்க மனசுல அந்த வெறுப்பு அதிகமா இருக்கும் போது நமக்கு நிம்மதியும் இருக்காது. ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் இவங்க இப்படி நடந்துகிட்டாங்க, இப்படி அவங்க செய்யக்கூடாது, அப்படி அவங்க செய்யக்கூடாதுன்னு மத்தவங்கள சுத்தியே நம்மளோட சிந்தனைகள் இருக்கும். ஆனா அவங்கள பிடிக்கல, அவங்க செய்யற செயல் சரியில்லை, அப்படிங்கும் போது ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம், ரெண்டு தடவை சொல்லி பார்க்கலாம். அதற்கு மேல இதற்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம நிம்மதி தான்ப்பா கெட்டு போகும் அப்படின்னு ஒரு சிந்தனையோட அந்த இடத்துல இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அப்ப நாம நம்ம வாழ்க்கைய நல்லா நடத்திக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியும். தெரிந்தவங்களுக்காக பாடல்கள் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்தும் கோமாளி திரைப்படத்திலிருந்தும் ஹிப்ஹாப் தமிழ் இசையில் கேட்டு மகிழுங்க.
8: அரே ஓகே பேபி.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
0: நிறைய
5: தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்காக பாடல்கள் தாராள பிரபு திரைப்படத்தில் இருந்து, அனிருத்துடைய இசையில், வாரிசு திரைப்படத்துல இருந்து தமிழுடைய இசையில் கேட்டு மகிழுங்க. அனிருத்னு சொன்னோடனே தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, ஏன்னா இப்போது அனிருத்துடைய கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்காக நான் நிகழ்ச்சி படிக்க வந்துட்டேன் இல்லையா, அதனால உங்க கூட இந்த நேரத்தை நான் செலவிட்டிருக்கிறேன் அங்க போகாம. ஆனா அனிருத் வந்து கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்து கியூல நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் பாடலாம் பாடி கட்டியிருக்கிறாரா? இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, இப்ப நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய கைத்தொலைபேசியில பாடல்களை கேட்டுக்கிட்டே போறேன். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதாரியிட்டு கேட்டாலே பரவசம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: Come on baby, let's go on the bullet. On the bella party, girl, on duet.
0: உங்க மாதிரி இருக்கு, ஒரியோட கொண்டாடுங்க.

0: பாலரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: ஆனந்தம் ஆரம்பம்.
4: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
5: மட்டன் சுக்கா.
4: அது இல்லங்க,
6: கொஞ்சம்
4: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது.
6: அது மட்டுமா?
4: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
4: ஹலீமா
6: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: ரஃபி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க.
4: பொழுதுபோக்க பத்தி தான் நம்ம பேச போறோம். குறிப்பாக ஒரு நடவடிக்கை, சீகரித்த ஒரு நடவடிக்கை.
5: ஒரு காலத்துல நவீன், இந்த நோட் இருக்கு இல்லையா, அந்த நோட்டெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அதாவது ஒரு வள்ளி நோட்டா இருக்கட்டும்,
4: ஓ சரி
5: இருக்கட்டும், அது சேர்த்து வைக்கணுங்கிறது அவங்களோட இது கிடையாது. அதாவது அது அது சேர்க்கணுங்கிறதுக்காக பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த நோட்டு வந்து நம்பர் நல்லா இருக்கு அதுக்காக வச்சிருப்பாங்க. அது வச்சு இருந்துட்டு சரி பாப்பாங்க, இந்த சீரீஸ் முடிஞ்சிருக்கும், இன்னொரு சீரீஸ் வந்திருக்கும்.
4: நான் பாத்துருக்கேன் ரஃபி, ஒரு பணக்கார வீட்டுல எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரேம் போட்டு அவர் மாட்டிருப்பாரு, எல்லாமே 2 வெள்ளி நோட்டு. அதை என்ன செஞ்சிருப்பாருன்னா, அந்த நோட்ல எல்லாமே ஒன்னொன்னா, அதாவது வரிசைப்படுத்திய ஒரு நோட்டு, 221 222 223 எல்லாமே அவர் சேகரிச்சு 10 நோட்டா அவர் வந்து எங்கிருந்து வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலுமே யாரும் அதை சேகரிச்சு வச்சிருக்காங்களே.
5: ஆமா,
4: அதற்கு பிறகு அவர் வாங்கி அது வந்து வீட்டுல வந்து அலங்கார பொருளா வச்சிருக்காரு.
5: அது அப்படி வைத்தாங்கன்னா காசு பெருகுங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இன்னொன்னு என்னன்னா நவீன், அந்த சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த எண்கள் வந்து ரன்னிங் ஆர்டர்ல இருந்ததுன்னா, அதான் ஒன்றன் பின் ஒன்றாக சரியான எண்ணோட இருந்ததுன்னா,
4: 1 2 3 4 அந்த
5: அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு காலத்துல அதுக்கு ஒரு மவுஸ் இருக்கு,
4: அதிர்ஷ்டம். அது
5: அதிர்ஷ்டம்னு சொல்றத விட, அந்த ஒரு 10 நோட்டு அப்படி இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே வாங்கி கொள்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.
4: சரி,
5: அதனால இதெல்லாம் வந்து அவங்க சேகரித்து வைத்த காலம் இருக்கு. சில பேர் அந்த சேர்க்கணும்னு சேர்க்க மாட்டாங்க, வைத்துக்கிட்டே இருப்பாங்க, வைத்துக்கிட்டே இருப்பாங்க, பரவாயில்லையே நம்ம சேர்த்து வச்சிடும். ஆனா அவங்க
4: கவனிச்சிருப்பாங்க.
5: அந்த பறவை சீரீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஆக்கெட்டுக்கு அப்புறம் பறவை வந்தது, அந்த மாதிரி மலர்களுக்கு அப்புறம் இது வந்ததுனால சரி இது இன்னுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பல இருந்து சேர்க்க ஆரம்பிக்கிறது.
4: எனக்கு ஞாபகம் இருக்கு ரஃபி, இந்த 20 வெள்ளி நோட்டு பாத்துருக்கீங்களா சிங்கப்பூர்?
5: ஆமா,
4: அது ரொம்ப அரிதான ஒரு நோட்டா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல வெளிவந்தப்ப நான் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்தேன், ஒரு ஒரு தோழிக்கு வந்து கிடைச்சது, எல்லாத்துலயுமே காட்டுறாங்க
5: 20 வெள்ளி
4: பாருங்க இந்த நோட்டு, பாருங்க இந்த நோட்டு வடிவில் மாதிரி.
5: 25 வெள்ளி கூட இருந்தது சிங்கப்பூர்ல.
4: அப்படியா?
5: 25 வெள்ளி கூட இருந்தது.
4: ஓ சரி, இந்த புரூனாயும் சேர்ந்து ஒரு நோட்டு இருக்கல, இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அரிதா இருக்கு. அந்த காலத்துல எல்லாருமே காட்டினாங்க, எனக்கும் ஆஹா எனக்கும் வேணுமே, நல்லா இருக்க பாக்குறதுக்கு நினைச்சேன். ஆனா அது மாதிரிதான், இந்த மாதிரி அப்பப்ப ஒரு வெளிநோட்டு, புது நோட்டு வெளியிடுவாங்க, அது வந்து எடுத்து அப்பயும் நம்ம கவிக்கிட்டதான் உண்டு.
5: அதுல எனக்கு இந்த சிங்கப்பூர் நோட்ல வந்து அவங்க என்னன்னா, ஒரு ஒரு சீரியஸா வெளியாகினாங்க. இந்த பறவை சீரியஸ்ல அந்த 20 வெள்ளி நோட்டு நீங்க சொல்றீங்களா, அது வந்து பழுப்பு நிறத்துல இருக்கும், பிரவுன் கலர்.
4: சரி,
5: எனக்கு அந்த நோட்டு ரொம்ப பிடித்ததற்கு காரணம் என்னங்கறத நான் பிறகு சொல்றேன். அது ஒரு பெரிய காரணம் இருக்கு, எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை வைத்திருந்தேன்.
4: சரி, அது என்ன காரணம் அப்படிங்கறத கொஞ்ச நேரத்தில் கேட்போம். இது உங்கள் ஒலி 968
5: கேட்டாலே பரவசம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: அக்கரையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கரையில நெஞ்ச அவன
0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
2: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஹே ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஹே ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியில் பல

0: தொடர்ந்து இணைந்திருங்க.
1: சேகரிக்கிற பழக்கத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு. அந்த பழக்கத்துல குறிப்பிட்டு இந்த நோட்ஸ், அதாவது நம்மளுடைய பணம் நோட்ஸ் இருக்குல்ல, கரன்சி, அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அத குறிப்பா ரஃபி சொன்னது வந்து முன்பு காலத்துல 20 வெள்ளி நோட்ல ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, பழுப்பு நிறத்துல இருக்கும்.
2: அது வந்து இந்த பறவை சீரீஸ், அதுல வந்தது
1: சிங்கப்பூர் நோட்.
2: சிங்கப்பூர் நோட் நீங்க மறந்துருக்க முடியாது. இப்ப 20 வெள்ளி எல்லாம் பார்க்கவே முடியாது. வைத்திருந்தீங்கன்னா நீங்க பாக்கலாம். அதை எடுத்து பாருங்க, அதுக்கு பின்னாடி வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உடைய கான்கார்ட் விமானம் இருக்கும். விமானங்கள் ஒரு நேரத்துல எனக்கு பிடித்த விமானமே இந்த கான்கார்ட் விமானம். எனக்கு அந்த அழகு, அதோடைய அழகு, அதோடைய மூக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி,
2: கூர்மையா இருக்கும். அதுல ஒரு முறையாவது பயணம் செய்ய மாட்டோமான்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதிகமா அடி வாங்கினதும் இருக்கு அது விமானம்.
1: ஒரு ஞாபகம், அது
2: ஞாபகம். ஏன்னா அது வேகமா செல்லக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும்
1: இல்லையா,
2: சத்தத்தை விடவும் வேகமாக செல்லக்கூடியது அது. அது அந்த அளவுக்கு கடைசியில வந்து பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸும் ஏர்வேஸும் இவங்களும் இந்த பிரான்ஸ் தான், ஏர் பிரான்ஸ் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். சிங்கப்பூர்ல வந்து நிறுத்தப்பட்டுடுச்சு குறுகிய காலத்துல, 1 வருஷத்துல நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னா அதிகமா ஒலி எழுப்பிட்டு அது கீழே இறங்கும் போது அந்த கூரையெல்லாம் ஆட ஆரம்பிச்சது. பக்கத்துல இருக்கிற வீடுகள்லாம் ஆட ஆரம்பிச்சதுனால அவங்க
1: பாதுகாப்பின்
2: காரணமாக இந்த விமானத்தை நாங்க பயன்படுத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சில நாடுகள் பயன்படுத்துறாங்க. அதுல கடைசி 2 நாடு வந்து ஏர் பிரான்ஸும் பிரிட்டிஷ் ஏர்வேஸும்.
1: சரி, ஆமா, நல்ல ஒரு நினைவு இது ரஃபி.
2: ஆமா,
1: யாருக்காச்சும் இருந்தா போய் பார்த்து சொல்லுங்க, உண்மையாவே இருக்கா இல்லையா, ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புங்க நமக்கு.
2: ஆமா, எனக்கு என்னன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து கான்கார்ட் விமானத்துல பயணம் செய்ததா அப்படிங்கறத தெரிந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா
1: இருக்கு. கடைசியில நீங்க
2: இல்ல இல்ல, ஆனா அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்.
1: சரி ரஃபி, சேகரிப்பு அப்படின்னு வரும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அஞ்சல் தலை. நான் சேகரிச்சது கிடையாது, ஆனா பலரும் இது வந்து சேகரிச்சு ஒரு புத்தகத்துல வச்சிருப்பாங்க, ஒட்டி வச்சிருப்பாங்க, அல்லது நல்லபடியா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு.
2: எங்களுடைய தாத்தா, என்னுடைய தாத்தா, அவர் சேகரித்து வைத்திருந்தாரு பாருங்க. ஒரு பொட்டி, ஒரு பொட்டி, ரெண்டு பொட்டி கிடையாது, ஒரு 10 பொட்டிக்குள்ள நினைக்கிறேன் இது வந்து 100,000 மேல இருக்கும்னு எனக்கு தெரியும். அவ்வளவு தாள், ஒரே ஸ்டாம்ப் வந்து நிறைய இருக்கும். நீங்க கணக்கிட்டு பார்த்தா
1: உலகத்துல இருக்கிற எல்லாமே,
2: ஆமா ஆமா, ஒரு 10,000-20,000 கூட சொல்ல முடியாது. இல்ல, அது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்தாரு, நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன், தயவுசெய்து எடுத்துக்கங்க, இதனோட அருமை உங்களுக்கு தான் தெரியும்.
1: புரியுது.
2: ஏன்னா ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒன்னு வச்சிருந்தா பரவாயில்ல, அதே ஸ்டாம்ப அவர் வந்து வாங்கி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு அதுலயே 1,000 ஸ்டாம்ப் இருக்கும். அதே வடிவத்துல ஒரே ஸ்டாம்ப், ரஷ்யாவோட ஸ்டாம்ப்னா, அதுவே 1,000 கிட்ட வாங்கி வச்சிருந்தாரு. ஏன் அப்படி வாங்கி வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியல.
1: சேகரிப்பு தான் அதுதான். ஆக சிங்கப்பூர்லயும் அஞ்சல் தலை அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமான ஒன்று. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதமா இருக்கும். சிங்கப்பூருக்கு ஒரு விதமா இருக்கும், மலேசியாவுக்கு ஒரு விதமா இருக்கும். எல்லாத்தையுமே சேகரித்த ஒரு அனுபவம், அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. நான் செய்யல, ஆனா பலரும் நீங்க செஞ்சிருப்பீங்க. உங்ககிட்ட இருந்தாலும் நம்ம கூட பகிருங்க.

0: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வட துருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: மனசுல
4: உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
5: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
6: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிருமா?
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி நவீன் வழங்கும்
8: இரவினில் ஆட்டம், இணையில் கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம், இடையில் கொண்டாட்டம்,
9: மறக்காம கேளுங்க.
7: ரஃபி நவீன்
9: வார இறுதி ஒலியில் உல்லாசம்
4: தொடர்ந்து இணைந்திருங்க.
0: நாம சேகரித்த சிலவற்றை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல
10: சரி,
0: டெலிபோன் அட்டைகள் வந்தன.
10: இப்ப இருக்கு, இப்ப நீங்க சொன்ன, இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது ரஃபி. முன்பு காலத்துல டெலிபோன் கார்டு ஒண்ணு இருந்தது.
0: ஆமா, அந்த காயின் போனுக்கு அப்புறம் இது வந்தது. ஏன்னா நீங்க வந்து பணத்தை எடுக்க வேண்டியது இல்ல, போய் சும்மா வந்து பணம் மாத்திக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும்
10: மாதிரி.
0: இது வந்து 10 வெள்ளிக்கு வாங்கிட்டீங்கன்னா அந்த 10 வெள்ளி முடிகிற வரைக்கும் 20 வெள்ளி இருந்தது, 10 வெள்ளி இருந்தா 50 வெள்ளி கூட இருந்தது. ஆக வெளிநாட்டுக்கெல்லாம் பேசுறவங்க கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க, உள்ளூர்க்குள்ளே பேசுறவங்க 10 வெள்ளி போதுமா உங்களுக்கு?
10: ஆமா ஆமா, ரோமிங், ஐடிடி,
0: ஆமா
10: இதுல ஞாபகம் இருக்கு.
0: இப்ப இந்த போன் எல்லாம் மாத்தினாங்க, அந்த காயின் போன் எல்லாம் மாத்திட்டு இதுக்கு வச்சாங்க.
10: சரி,
0: இந்த கார்டு போன வச்சாங்க. சரி, இந்த கார்டில் என்னன்னா அந்த படமே ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு படம் வெளியாக்குனாங்க. சிங்கப்பூர் தேசிய தினத்தன்னைக்கு தேசிய தின படம் இருக்கும்.
10: ஆக
0: இதெல்லாம் அந்த சேகரித்து வைக்கிறது தான் என்னோட வேலையா இருந்தது. எனக்கு ரொம்ப
10: வச்சிருக்கீங்க
0: வச்சிருந்தேன் ஆல்பம், 4 ஆல்பம் வச்சிருந்தேன். அது என்னாச்சுன்னு இப்ப கேட்காதீங்க, அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நேரத்துல எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு பொழுதுபோக்கா இருந்தது.
10: சரி, இது வந்து பலரும் சேகரிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சிங்கப்பூருக்கே உரிய ஒரு ஒன்றா?
0: மற்ற நாடுகளே இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல, ஆனா சிங்கப்பூர்ல வந்து பிரபலமா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் வெளியே.
10: ஆமா, நிறுவனங்களும் சிங்டல் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா அந்த காலத்துல ஒரு பறவை எண்ணமும் இருந்துச்சு,
0: இதெல்லாம் ஒரு நேரத்துல எடுத்து வைத்திருந்தோம். இப்ப எங்க போச்சுன்னு தெரியல அதெல்லாம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: விழா காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
5: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: ரவி நவீன் ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றுக்கிட்டு இருக்கும்போது நேயர்களோட கருத்து நமக்கு வருது. சில கருத்து வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும் அவங்களோட கருத்து, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது இந்த நிகழ்ச்சி நீங்க இப்படியும் செய்யலாமே அப்படின்னு
2: சொல்லும்போது அறிவுரை
1: அதை நம்ம எடுத்துக்குவோம், நிச்சயம் எடுத்துக்குவோம். சில இது வந்து தலையும் புரியாது வாலும் புரியாது எனக்கு, என்னடா சொல்ல வர்றாங்க இந்த இடத்துல அப்படின்னு அப்படிப்பட்ட சில கருத்துக்கள் வரும். சரி, இப்ப இளையர்கள் பங்கெடுக்கும் ஒரு நிகழ்ச்சின்னு வைத்துக் கொள்வோமே, அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, அவங்களே சொந்தமா தயாரித்து பாடுறாங்க,
2: அல்லது திறனை அவங்க காட்டுறாங்க
1: காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் போது நம்ம என்ன செய்யணும், இளையர்கள் நிச்சயமா நம்ம ஊக்கம் கொடுக்கணும்.
2: நமக்கு
1: இப்ப நான் இளையரா இருக்கும் போது எனக்கு அந்த ஊக்கம் கொடுக்கப்படல, என்ன நீ பேசுற ரேடியோல அப்படின்னு யாரோ சொல்லி இருந்தாங்கன்னா
2: மனசு உடைஞ்சிருக்கும்,
1: மனசு உடைஞ்சிருக்கும். ஆனா நம்ம இளையர்கள் அந்த நேரத்துல ரொம்பவும் ஊக்கம் கொடுத்தாங்க.
2: ஆமா,
1: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்துல நம்ம இளையர்கள் வந்து கேட்டுட்டு சொல்லுவாங்க, இல்ல இல்ல இந்த இடத்துல நீங்க இப்படி சொல்லலாம், இப்படி பேசியிருக்கலாம், அது எனக்கு பிடித்த ஒன்று. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு நேயருடைய ஒரு ஃபீட்பேக் வந்துருந்துச்சு, என்னன்னா அவங்க சொல்றாங்க, ஓ என்னால கேட்கவே முடியல,
2: இறைச்சலா இருக்கு,
1: இறைச்சலா இருக்கு, இளையர்களுடைய பாடல்கள் வந்து என்னால கேட்க முடியல அப்படின்னு. அப்ப என்னுடைய கேள்வி இந்த இடத்துல என்ன வருதுன்னா, சரி என்னாலையும் இப்ப எல்லா பாடலும் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்ல
2: முடியும், பாடல்களே எல்லாமே பிடிக்கணும்.
1: இப்ப ஹெவி மெட்டல் பாடல், ஏன் நம்மளுடைய தமிழ் பாடல்கள்லயே கூட சில இசையமைப்பாளர்களுடைய பாடல் வந்து எனக்கு கேட்கற மாதிரி இருக்கா,
2: சரி,
1: ஆனா வந்து நான் குறைபட்டு கொள்ள மாட்டேன். ஏன்னா ஒரு எப்போதும் ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தருடைய விஷம் இன்னொருத்தருக்கு உணவா அமையும்,
2: இல்லையா,
1: அது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது
2: ஏன் ரஃபி, நம்மளுடைய விருப பாடலங்கத்துல நீங்க பாருங்க, எத்தனையோ பாடல்கள் கேட்கறாங்க, சில பாடல் நமக்கு இதெல்லாம் ஒரு பாடலாம் நமக்கு நினைக்க தோணும்.
1: ஆமா,
2: இருந்தாலுமே அவங்க கேட்கறாங்க, அதை மதிச்சு அதை ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒளிபரப்போம்.
1: ஆமா, அப்ப இந்த பாட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த நேர் கேட்கறாங்கன்னா அதை நல்லா பாடலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஏன் அதை வந்து அந்த மாதிரி அவங்க நினைச்சு ஊக்கம் கொடுக்க மாட்டாங்கன்னு அதான் எனக்கு தெரியல. எனவே யோசிச்சு பாருங்க நேர்களே, சில வேளைகள்ல அந்த சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க திரும்ப எடுத்துக்க முடியாது. அது நிகழ்ச்சி வந்து நாம ஆசைப்பட்டு படைக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நமக்கு கொடுக்கப்படுது இந்த இசை நிகழ்ச்சி அப்படின்னு நீங்க படைங்க அப்படின்னு. அப்படி நம்ம படைக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்க்கறோம், இதுல புதுசா ஏதாவது இருக்கு,
2: புதிய திறன்களை நம்ம கண்டெடுக்க போறோம்,
1: தட்டி கொடுக்கணும் அவங்கள.
2: அதுதான், நீங்க தட்டி கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நம்ம குறைச்சு நம்ம பேச வேணாம்.
1: அவ்வளவுதான், சரி பிடிக்கலையா, கொஞ்ச நேரம் அங்க போயிட்டு வருவோம், வந்ததோட நம்ம வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நமக்கு பிடிக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு பிடித்ததா இருக்கலாம் இல்லையா.

0: ரஃபி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: ஒலியில் ஒவ்வொரு நாளுமே நானாக இருக்கட்டும், ரஃபியாக இருக்கட்டும், நம்ம மற்ற படைப்பாளர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளுமே உங்களுக்காக நம்ம தரமான நிகழ்ச்சியை வழங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த நிகழ்ச்சிகளை நம்ம வழங்கும் போது ஒரு சில கருத்துக்கள் நம்ம கிட்ட வருது. வாட்ஸ்அப் மூலமாக இருக்கட்டும், யாராச்சும் அழிச்சு நம்ம பேசுறதா இருக்கட்டும், சில பேர் புகார் கூட செய்வாங்க.
2: ஆமாம்,
1: இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த மாதிரியான தருணங்கள் தான் நம்ம உங்ககிட்ட பகிர போகிறோம்.
2: அதில் பாடல்கள் ஒலியேற்றும் போது இல்லையா, இந்த பாடல்களை ஒலியேற்றும் போது அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஒலியேற்றணும். பாடல்கள் ஓரளவுக்கு நல்லா,
1: வரிகளை சொல்றீங்களா,
2: வரிகள் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த பாட்டு வந்து இசை அவ்வளவா கேக்குற மாதிரி இல்ல, எனக்கு கேக்குற மாதிரி இல்ல.
1: சரி, அந்த மட்டும் உங்களுக்கு பிடிக்கல.
2: ஆனா இன்னொரு படைப்பாளர் சொல்றாங்க, இந்த பாடல் நல்லா இருக்கு கேட்டீங்களா அப்படின்னு. ஓ, அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே. அதே மாதிரி நேர் உற்பத்தில நம்ம நேர் விரும்பி கேக்குறாங்க அந்த பாடல. அப்ப நான் நினைப்பேன், எனக்கு மட்டும் அந்த பாட்டு பிடிக்கல போல இருக்கு, இப்ப அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு இந்த பாட்டு, அப்ப அந்த பாடல வந்து ஒளிபரப்புவேன். எனக்கு பிடிக்கலங்கிறதுனால அந்த பாடலை நான் தூக்கிட மாட்டேன், எடுத்துட மாட்டேன்.
1: இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் கேட்கணும் ரஃபி, இப்ப நீங்க பல ஆண்டுகளா இப்ப வானொலியில இருக்கீங்க, இசை அப்படிங்கறது மாறி இருக்கு, மாறி வந்திருக்கு. நீங்க கேட்ட இப்ப 60களில இருந்து 90கள் வரைக்கும், 90களில இருந்து இப்ப வரைக்குமே பாடல் அப்படிங்கறது இசை அப்படிங்கறது மாறிக்கிட்டே வந்திருக்கு. அத நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்களா, இதோட இசை முடிஞ்சது, யாருமே கேட்க மாட்டாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு எந்த காலகட்டத்திலயும் நீங்க
2: வெளியிடுறாங்க.
1: அது நாம சொல்லலாம், இருந்தாலுமே அவங்களுடைய உழைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை ரசிக்கும் ஒரு நபராச்சும் இருப்பாங்க.
2: ஆமா, நான் வந்து அந்த நேரத்துல அந்த வார்த்தையை விட்டுற மாட்டேன்னு வச்சுக்கீங்களேன். முன்புல இருந்தே நான் சிறு வயதுல இருக்கும் போது,
1: சரி,
2: எங்க வீட்டுல யாரும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வர்ற சில கருத்துக்களை எல்லாம் கேட்கும் போது, இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்லாம் கேக்குறாங்க.
1: ஆமா,
2: அந்த மாதிரி நம்ம சொல்லாம இருக்கிறது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒருத்தரோட உழைப்புங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து அதை வெளியாக்குறாங்க அந்த பாடலை. வெளியாகும் போது சீர்காழி எடுத்து பாடுறாரு, பழைய பாடல்
1: சொல்றாரு,
2: பழைய பாடல் நல்லாவே இல்லை அந்த பாட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டு போக முடியும். இருக்கு அப்படி பாடல்கள் இருக்கு.
1: இளையர்களே பழைய பாடல்கள் கேட்டு என்ன பாடல் இது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்து பழைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புதிய பாடலாம் கேட்கவே நல்லா இல்ல அப்படின்னு இந்த கருத்து பரிமாற்றம் இருக்கும்.
2: ஆமா, புதிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ பழைய பாட கொடுத்துடாதீங்க. அதுதான் அந்த மாதிரி, அது மாதிரி மாதிரி வரும். எனவே எந்த ஒரு இசையா இருந்தாலும் உங்க பிள்ளைங்க கிட்டையும் நீங்க சொல்லுங்க, கேட்டு பாரு, பிடிக்கலன்னா அந்த பாட்டு வரும்போது கொஞ்ச நேரம் நம்ம கேட்காம இருக்கலாம், அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும் இல்லையா.
1: அல்லது நம்ம கொஞ்சம் ரசிக்க முயற்சி செய்வோம்,
2: முயற்சி செய்வோம். அப்படி முடியல, ஏன்னா ஒரு பாட்டோடைய அந்த நேரமே வந்து 5 நிமிடம் அளவுக்கு குறைவு தான்.
1: ஆமா, அதிகபட்சமா அப்படிதான் இருக்கும்.
2: அதை கேட்டுட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
3: யப்பா யப்பா ஐயப்பா, கண்ணுல காச காட்ட

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
2: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
5: யாரது? யாரது?
4: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678-88-968 # திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: ரஃபி நவீன் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: நவீன், முன்பு காலத்துல வீடியோ கேசட்ல போய் அந்த சீரீஸ் எடுத்து பார்த்த காலம் ஒன்னு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும், அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு ரஃபி.
1: சீனர்கள் அவங்க குறிப்பா வந்து அதிகமான அந்த ஹாங்காங் சீரீஸ் எல்லாம் வந்து வீடியோ கேசட்ல வரும், ஒரு 10 சீரீஸ் அப்படி எடுத்துட்டு போவாங்க.
2: சரி,
1: அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா ஒரு 2 வாரங்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: அந்த
1: இரவல் வாங்கி,
2: ஓ சரி சரி,
1: அதுக்கப்புறம் அந்த சிடில விசிடில வந்தது. இப்ப அந்த மாதிரி ஒரு கடையை வச்சா
2: வளர்ந்துருக்குமே ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு பொருளா இருக்கு இப்ப.
1: ஆனா 10 வெள்ளியா இருக்கும் போது அதை யாரும் வாங்கினாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப வந்து 50 வெள்ளி 60 வெள்ளின்னு விக்கிறாங்க, அதையும் மக்கள் வாங்கதான் செய்யறாங்க. ஆனா எல்லாருக்கும் அது தேவைப்படல,
2: அதுதான்
1: அந்த இசை பிரியர்களுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும்.
2: இதே மாதிரி இந்த ஒளிவட்டுகளுக்கும் இப்ப மவுஸ் இருக்காது, இப்ப வந்து யாருமே வாங்க மாட்டாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அந்த வந்து ஒரு பிரியம் இருக்கும், ஒரு மோகம் இருக்கும்.
1: ஆமா, இப்ப ஏன் அதை கேட்டேன் உங்ககிட்ட, லேசர் டிஸ்க் ஆகட்டும், டிவிடி ஆகட்டும், விசிடி ஆகட்டும், இதெல்லாம் வைத்தீங்கன்னா இப்ப வந்து விலை போகாது. விலை போகாது, ஏன்னா அந்த பிளேயர் யாருக்கிட்ட இருந்தாலும் அதை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா நீங்க டிவியை திறந்தாலே ஸ்மார்ட் டிவியில எல்லாமே கீழே வந்துருச்சு, அதை கிளிக்
2: செயலிகளாவே இருக்கு,
1: அதை பார்க்கலாம். அதே போலதான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வளர்ச்சி அடைந்துகிட்டே வருது. ஒரு காலத்துல வந்து வானொலிக்கு மட்டுமே ரசிகர்கள் இருந்தாங்க, நேர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சிக்குன்னு ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாருடைய கவனமும், வர்ற பிள்ளைகள் எல்லாருடைய கவனமும் எங்க இருக்கு?
2: கை தொலைபேசில,
1: தொலைபேசியில இருக்கு. அப்புறம் வந்து இது ஐபேட்ல வைத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கிடைக்குதோ, சுலபமா கிடைக்குதோ, அதை கிளிக் பண்ணி ஒரு கிளிக்ல எனக்கு தெரியணும் அது.
2: ஆமா ஆமா,
1: இன்னும் இருக்கிறாங்க. அந்த கேக்குற ஒரு சிலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல பிள்ளைகள் அடங்கி இருக்காங்களா இல்ல, எங்க பெற்றோர் கேக்குறாங்க, அதனால நான் கேக்குறேன்.
2: ரொம்ப அரிதுதான், நம்ம பார்க்கலாம்.
1: இப்ப கேக்குறவங்க வந்து எனக்கு இதுதாங்க வேணும் அப்படின்னு கேக்குறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம வேணுங்கிறத குடுக்கறோம். அவங்களுக்கு நேர்பத்தில் இந்த பாட்டு வேணும் கேக்குறாங்க, அதை குடுக்கறோம்.
2: அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு அங்கத்தை நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும், நேர்கள் அப்படின்னாலே பலவிதமான நேர்கள் இருக்காங்க. சில பேருக்கு 80கள் பிடிக்கும், சில பேருக்கு பழைய பாடல்கள் பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இடம்னா அதுதான் நம்ம ஒளியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்.
1: அதோட இப்ப நீங்க நாடகம் தயாரிச்சு ஒரு 10 இது போட போறேன்னா, 10 பாகமா நாடகம் தயாரிக்க போறேன், உண்மையெல்லாம் வீட்டுக்கு ஓடி போய் நான் உட்காந்துருவேன். அடுக்கு விட்டு அண்ணா சாமி வருதா, போய் உட்காந்து கேட்போம் அடுத்து என்ன நடக்க போகுது, யார் வரா அந்த வீட்டுக்கு அப்படின்னு. ஆனா இப்ப அந்த மாதிரி வந்து அப்பாயின்ட்மெண்ட் லிசனிங் கிடையாதுன்னு.
2: ஆமா ஆமா ஆமா, முன்பு காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறப்பி, இப்போ தொடர் இருக்குன்னா வெள்ளிக்கிழமை அந்த ஒரு எபிசோட் வந்துடும், அதுக்கு பிறகு சனி ஞாயிறு திங்கட்கிழமை அடுத்த எபிசோட் வரும் அப்படின்னு ஒரு நிபந்தனை. ஆக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், ஆஹா என்ன நடக்க போகுது தெரியலையே. இப்ப எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ்ல 1-10 மொத்தமா கொடுத்துருவாங்க, 1-10 நம்ம ஒரே இடத்துல உட்காந்து நம்ம பாத்துருவோம், அந்த ஒரு பரபரப்பு இருக்காது.
1: உண்மைதான், உண்மைதான். ஆக இதுதான் நிலைமை எப்படி இருக்கு. அங்க நம்ம வேணுங்கிறத இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா சிறப்பாக இருக்கும். காலத்துக்கான மாறும், அந்த ரஜினி பாட்டுல சொல்ற மாதிரி 8-8 வாழ்க்கையை வந்து பிரிச்சீங்கன்னா அந்த மொதல் 8 இருந்த மாதிரி கடைசி 8 இருக்காது. அந்த மாதிரிதான்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யார் இது? யார் இது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா? என் பேரு சந்தோஷ். எனக்கு இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான் நடந்துச்சு. என்னாச்சுன்னா, நான் வந்து அப்போ என்எஸ் முடிச்சுட்டு லைக் ஃப்ரெஷ்ஷாக ஓஆடி பண்ணிட்டு காத்திருந்தேன் என்னுடைய இன்டர்ன்ஷிப்காக. உங்களுக்கே தெரியும், என்எஸ் வந்து நம்ம கடுமையாக பயிற்சிலாம் செய்வோம், அங்கே வந்து நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாண்ட் உருவாகும் இல்லையா. ஸோ என்எஸ் முடிஞ்சிட்டோன்னே நம்மலாம் முடிவு பண்ணோம், ஒரு 5 பேர் இந்த மாதிரி நம்ம ஒரு போஸ்ட் என்எஸ் ட்ரிப் போவோம். ஏன்னா நம்ம இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்க இன்னும் சில மாதம் இருக்குது, அது வரைக்கும் சும்மா ஒரு ஃபியூ வீக்ஸ் போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். ஸோ என்எஸ் எப்போ

என்னாச்சுன்னா, நம்ம முடிவெடுத்த கையோட குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு போனோம். அது எங்கே நான் சொல்ல விரும்பலை. ஆப்பிரிக்கல இருக்க ஒரு நாடு. ஸோ நம்ம போயிட்டோன்னே அங்கே ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ரிலாக்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம தங்கியிருந்த அந்த சஃபாரி ரிசார்ட்டும் ரொம்ப லைக் லக்ஸரியஸாக இருந்துச்சு. நல்லா ஆடம்பரமாக, நல்லா சொகுசாக, சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி என்னாச்சுன்னா, நம்ம இந்த சஃபாரியில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வேறான சத்தம்லாம் கேட்டுச்சு. இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட்ட கட்ட பாப்பீஸ்,
2: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?
2: Horror. Anguish. And terror are powerful words. But more than words, the chill language of living images shows that the mask of Satan is a picture of unparalleled emotion. It tells a tale of a strange, dark fascination set in a spine-chilling atmosphere of fear.
0: 1960 மாரியோ பவா என்ற நபரின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பிளாக் சண்டே. இது இத்தாலிய பயங்கர அமானுஷ்ய கதைகளை அடிப்படையாக கொண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு தகவல் சொல்லுது. குறிப்பாக இந்த கதையில் இளவரசி எஸ அவங்க ஒரு சூனியக்காரியின் வீழ்ச்சியால் வீழ்த்தப்படுறாங்க. ஆண்டுகள் கழித்து அவங்க மீண்டும் வருவாங்க. குறிப்பா அவங்களுடைய அரண்மனையை தேடி வராங்க. இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக்
2: மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது. உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
5: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
4: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?

0: ஹலோ, என் பேர் வந்து சசி. இந்த கதையை வந்து நான் ஏன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, நம்ம எல்லாரும் வந்து லைக் புதுசாக வீடு வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீடை பற்றி நல்லா லைக் தெரிஞ்சுட்டு அக்கம் பக்கத்தில் நம்ம வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு வாங்கினா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் செஞ்ச மிஸ்டேக்கை நீங்களும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து என்னோடய அப்பா அம்மா கூட வந்து தங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய ப்ரைவசி கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வீடு வாங்கணும், 35 வயசாகிடுச்சு அப்படின்னு நினச்சி ஐ வென்ட் லுக்கிங் ஃபார் அ ஹவுஸ். அப்போ நிறைய வீடு பார்த்துருந்தேன், ஆனால் எதுவுமே வந்து எனக்கு லைக் பிடிக்கலை, லைக் செட் ஆகலை. அது மட்டும் இல்லை, என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் எந்த வீடு கிடைக்கல. அப்புறம் ரேண்டமாக ஒரு நாள் வந்து நான் பிளாக்கில் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏஜென்ட்டை நான் பார்த்தேன். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார், லைக் வேர்த்து விறுவிறுத்து, அண்ட் தென் முகம்லாம் வந்து ரொம்ப சிவப்பாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் லைக் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஆளை வந்து எப்படி ஆட்டி படைக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் அதனால் வந்து அவங்க எப்படிலாம் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அவர்கிட்ட போய் பேசினேன். அவர்கிட்ட போய் வந்து எப்படி இருக்கீங்க, ஐயோ ஓகே, இஸ் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு கேட்டேன். அவரும் வந்து யா யா யா ஆல் ஓகே அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் சொன்னேன், எனி திங் யூ நீட் எனி ஹெல்ப், கேன் ஐ பை யூ அ ட்ரிங்க் அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அவரும் வந்து இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் இந்த பக்கமாக நீ இருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், என்னோடய ஃப்ரெண்டை விசிட் பண்ண வந்தேன். ஸோ லைக் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் வந்து சொன்னார், ஓ ஓகே ஓகே. அப்புறம் உங்களுக்கே தெரியும்லாம், இப்போ எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்னால் என்ன செய்வாங்க அப்படின்னு, அவங்க வந்து வீடு வாங்கிட்டியா வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அவர் கரெக்டாக என்கிட்ட அந்த கேள்வி கேட்டார், உனக்கு வீடு இருக்கா, வீடு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், ஓகே ஓகே, எனக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது இந்த பிளாக்ல, நீ வந்து பார்க்குறியா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னேன், ஷுவர், வாய் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். அவருக்கும் வந்து கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நானும் அவர் அந்த வீட்டுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணேன்.
1: இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8 அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டுல கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ உலகத்துக்குள்ள நுழைவோமா? இந்த பாகத்துல நாம தெரிஞ்சுக்க போறது ரொம்ப வினோதமான ஒரு அமானுஷ கதையை பற்றி. வில் ஓ த விஸ்ப் அப்படின்னு பரவலா அழைக்கப்படுற இந்த அமானுஷ சக்தி ஆசியாவில், ஐரோப்பாவில், வட அமெரிக்காவில் பல இடங்களில் உணரப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் சொல்லுது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இந்த அமானுஷ சக்தி போகாத இடமே இல்லை அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் சொல்லுது. பொதுவாக இந்த அமானுஷ சக்தி வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ரூபத்தில் செயல்படும், நகர்ந்து செல்லும் அப்படின்னு குறிப்புகளும் கதைகளும் சொல்லுது. அது என்ன வில் ஓ த விஸ்ப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆரம்பத்தில் இது மேற்கத்திய நாடுகளில் உலா வந்த ஒரு அமானுஷ சக்தி அப்படின்னும், பொதுவாகவே மேற்கத்திய பகுதிகளில் இருளான சூழல் இருக்கும்போது இந்த சக்தி நடமாடும் அப்படின்னும் தகவல் சொல்லுது. குறிப்பிட்டு இடுகாடுகளில், சுடுகாடுகளில் இந்த சக்தி மிதந்து போகிறத பல பேரும் பார்த்துருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: நம்ம நவீன சிங்கப்பூர்ல வானளாவிய கட்டிடங்களும் இருக்கு, பல பண்ணைகளும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்து.
0: சிங்கப்பூரில் இருக்கும் ஒரே ஒரு ஆட்டு பண்ணைய பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். 1988 திறந்தாங்க இந்த ஆட்டு பண்ணைய. இந்த பண்ணையின் பெயர் ஹே டேவிஸ். நிச்சயமா உங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல அவங்களுடைய நண்பர்களோடும் ஆசிரியர்களோடும் போன அந்த அனுபவத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த இடங்களுக்கு போனது இல்லைன்னா நிச்சயமா நீங்க கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல இயங்கும் ஒரே ஒரு ஆட்டு பண்ணை இந்த ஹே டேவிஸ் அப்படிங்கிற ஆட்டு பண்ணை தான். 30 வருடங்களுக்கு மேல இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஆட்டு பண்ணை சிங்கப்பூரின் ஒரே ஒரு ஆட்டு பண்ணை தாங்க. இது இவ்வளவு வருஷமா எப்படி பராமரிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற நல்ல தகவல்கள் உங்க பிள்ளைகள் மட்டும் இல்லாம நீங்களும் தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம ஆடுகளுக்கு தீனி போடுறது, ஆடுகளுக்கு பால் கறக்கிறது, ஆடுகளுக்கு எப்படி பால் எல்லாம் கறக்குறாங்க அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டு பண்ணைக்கு என்னுடைய மகனை கூட்டிட்டு போன ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஆடுகளுக்கு தீனி போடுற அந்த ஒரு சமயத்துல ஆடுகள் எல்லாம் நல்ல சமத்தா ஒன்றின் பின் ஒன்றாக அவங்க வரிசை பிடிச்சிட்டு நிக்கிறத நீங்க பார்த்து வியந்து போவீங்க. இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு அப்படி ஒரு கட்டொழுங்குங்க. இது உங்க பிள்ளைகளோட நீங்க சேர்ந்து செய்யும் ஒரு நடவடிக்கை அப்படின்னா இந்த ஆட்டு பண்ணைக்கு நிச்சயமா நீங்க போகணும். ஹே டேவிஸ் இந்த பண்ணை 250 நியூ தியூ கிரசன்ட் இந்த பகுதியில இருக்கு. காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த பண்ணை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். ஆடுகளுக்கு பால் கறக்கும் அந்த தருணங்களை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் நீங்க கூட்டிட்டு போயிருங்க. உங்க பிள்ளைகள் ஆடுகளுக்கு தீனி போடணும், தங்களுடைய கையாலே ஊட்டி விடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா நீங்க மதியம் 3 மணிக்குள்ள நீங்க சென்று விடணுங்க. சிங்கப்பூர்ல ஆடுகள் சுதந்திரமா மேயறத பாக்குறது ரொம்ப அரிது. இந்த மாதிரி கூட இருக்கா, ஆடுகளுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல அனுபவமா இருக்குங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போறீங்களா? இருங்க,
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: விழா காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது.
5: காத்திருங்க, காத்திருந்திருங்க.
6: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
7: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
6: ஒலி 9.68
8: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.

கமான் கேர்ள்ஸ்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: மடிச்சு வச்சு விரல ரெண்ட சேர்த்து வச்சு உள்ள வச்சு ஊதுமா.
3: பிள்ளைகளை வெளியில கூட்டிட்டு போகணும், ஆனா அதிகமா செலவு பண்ண கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பாடலை கேளுங்க. சிங்கப்பூரில் உள்ள தீ அணைப்பு நிலையத்திற்கு நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாங்க. இது முற்றிலும் இலவசம். சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல தீ அணைப்பு நிலையங்களை நீங்க பாத்திருக்கலாம். உதாரணத்துக்கு அலெக்சாண்ட்ரா, கிளெமெண்டி, பீஷான், பைலேபா, இப்படி பல இடங்கள்ல இருக்கின்றன. இந்த தீ அணைப்பு நிலையங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. உங்க பிள்ளைகளை அங்க கூட்டிட்டு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க scdf.gov.sg அப்படிங்கிற இணையதளத்திற்கு சென்று பதிந்து கொள்ள வேண்டும். பதிவு செய்யலன்னா உங்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இதுல சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சனிக்கிழமை காலை பொழுதுகள்ல இந்த தீயணைப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது உங்களை சுத்தி காட்டுறதுக்கு அவங்களுடைய ஊழியர்கள் தயாரா இருப்பாங்க. இதற்கும் நீங்க பதிவு செய்யணுங்க. சனிக்கிழமை காலை பொழுதுல இரண்டு நேரங்கள், காலை 9 மணியிலிருந்து 9:50 காலை 10 மணியிலிருந்து 10:50 இந்த இரண்டு நேரங்கள்ல நீங்க சனிக்கிழமை காலையில நீங்க சென்றீங்கன்னா நம்ம சிங்கப்பூரின் தீயணைப்பு படைய பற்றியும் அந்த நிலையத்தை பற்றியும் பல தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்றது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே சுத்தி காட்டுறதுக்கு தீயணைப்பு அதிகாரிகள் தயாரா இருப்பாங்க. மறக்காம இதற்கு நீங்க பதிவு செய்ய தவறாதீங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ட்ரெஸ் சாலை, வாரத்தில் 7 நாள்களும். இது

கேளிக்கை சித்திரன்னா ரொம்ப பிடிக்குமா? அதுவும் ஜிப்லி கேளிக்கை சித்திரன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ஒரு காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்தி ஜிப்லி வடிவிலான பல கேளிக்கை சித்திரங்களை நீங்க உங்களுடைய படங்களை வச்சு மாற்றி அமைச்சிருப்பீங்க. இது ஒரு காலகட்டத்தில் பரவலாகி போய்கொண்டிருந்த ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாம இந்த மாதிரி படங்களை உருவாகிறதுக்கு முன்பாகவே ஜிப்லி அப்படிங்கிற இந்த ஒரு கேளிக்கை சித்திரம், அதுவும் ஸ்டூடியோ ஜிப்லிய மியாசாகி என்ற ஓவிய கலைஞர் இவரை உருவாக்கிட்டாரு. ஜிப்லி அப்படிங்கிற இந்த கதாபாத்திரங்களை உருவாக்குனதே மியாசாகி தான். அதை வச்சு அவர் பல படங்களை உருவாக்கியிருக்காரு. இப்போது சிங்கப்பூருக்கு ஸ்டூடியோ ஜிப்லி வரவிருக்கிறது. ஸ்டூடியோ ஜிப்லி அப்படிங்கிற இந்த கண்காட்சி பல நாடுகளுக்கு இது கொண்டு சென்றிருக்காங்க. இது இப்ப சிங்கப்பூருக்கு வலம் வருகிறது. டிசம்பர் 18 தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஜூலை 4 தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறவிருக்கிறது. இது சிங்கப்பூர் கார்டன்ஸ் பை த பே அங்கு இடம்பெறவிருக்கிறது. ஸ்டூடியோ ஜிப்லி ஜேர்னி த்ரூ அன்பர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டு, அதாவது மறக்க முடியாத தருணங்கள் வழியாக ஒரு பயணம் அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டு இந்த கண்காட்சி அமைக்கவிருக்கிறாங்க. இது வெறும் ஓவிய கண்காட்சி மட்டும் இல்லைங்க. திரு மியாசாகியின் படங்களில் உண்மை காட்சிகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற ஒரு குளியல் அறைங்க, இத கொண்டு வர போறாங்க. அது உலகத்திலேயே 8 மீட்டர் உயரம் உள்ள 3 பரிமாண பிரதிய அவங்க அமைக்கவிருக்கிறாங்க இந்த கண்காட்சி கூடத்துல. இந்த மாதிரி மியாசாகி ஜிப்லி ஸ்டுடியோஸ் அவருடைய உலகத்தில் இருந்து 12 பகுதிகள் இங்க சென்று பார்த்தது மட்டும் இல்லாம அவருடைய ஜிப்லி ஸ்டுடியோ உலகத்திலிருந்து நீங்க அனுபவம் பெறத்துக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. 3500 சதுர அடி அளவிலான இந்த கண்காட்சி கூடத்தை நிச்சயமா நீங்க பார்க்கணும். மியாசாகியின் ஸ்டுடியோ ஜிப்லி கண்காட்சி.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ
2: சுட சுட விருந்து
0: போடப்பா
2: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
3: பாடவா உன் பாடலை
2: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
1: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள்
2: உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
2: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
2: கேட்க தவறாதீங்க.
4: சொந்த ஊர்ல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.
2: ஆரம்பிடத்தில்
0: நம்ம

0: பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிர்வனமா தேடி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோனு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: மூன்றாம் இடத்தில்
4: நம்பர் 3.

0: இதுவரை நீங்கள் கேட்டது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.
1: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
3: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
2: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
3: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
3: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
5: அதிசய உலகம்
6: ஒரு பாட்டு, காதல் போட்டது அதை கேட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
7: மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்திக்கீரை கட்டு அவக்காம நான்

0: பண்ணாதே.
1: சென்னல் வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு
2: தரவா எப்படி
3: இருக்கு?
4: On the villa party
2: kala duet. What the matter is here? What you want to do? What

மரங்களை விட பழமையான ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம யோசிப்போல என்னவா இருக்கும். மரங்களே ரொம்ப பழமையானதுதான். மரங்களை விட அதற்கு முன்னால சில உயிரினங்கள் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, இருந்திருக்கு. மரங்களை விட சுறாக்கள் இன்னும் பழமையானவை. நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. பூமியில இந்த சுறாக்கள் சுமார் 400 மில்லியன் வருடத்திற்கும் மேலாக இருக்கின்றன. இந்த முதல் பெரிய மரங்கள் வந்தது அதற்கு பிறகுதான். அதாவது ஆங்கிலத்துல ஷாக்ஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ட்ரீஸ்னு சொல்றாங்கப்பா. பாத்தீங்களா, நாம சுறாக்களை பார்த்து பயப்படுறோம், ஆனா சுறாக்கள் மரத்தை பார்த்து என்ன சொல்லணும்னா, ஏய் நான் உன்னை விட சீனியர், திரும்ப கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்னு பேச முடிஞ்சா சொல்லணும்னு நினைக்கிறேன்.

0: அதிகமாக நான் பாடுற இறுதியில் சாப்பிட்றதா இருந்தால் மீறு பூசா விரும்பி சாப்பிடுவேன். பாடலாம் சூப்பராக இருக்கு. நீங்கள் நிகழ்ச்சி
1: நன்றி
0: புது
1: அம்மா,
0: நிகழ்ச்சி நீங்கள் படைக்க வந்திருக்கீங்க, மிக்க மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி.
2: வணக்கம் அலிமா, நான் துர்கா பேசுறேன். என் வீட்டுல ரொம்ப பிடிச்ச காலை உணவு வந்து புட்டு, வாழைப்பழம், அப்புறம் நாட்டு சக்கரை. அதை எதிர்பார்த்து என் பிள்ளைங்க காத்துக்கிட்டே இருக்கோங்க. ஏன்னா வார நாள்ல செய்ய கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல, சோ வார இறுதியில தான் அதை செய்வோம்.
3: காலை வணக்கம் ஹலிமா. என்னோட பெயர் எஸ்தர். உங்க குரலை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நீங்க
3: வந்து கங்க்ராச்சுலேஷன் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஃபார் யுவர் பேபி. இன்னைக்கு காலை உணவை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு பிடிச்சது வாரத்துல ஒரு வாட்டி போய் ஃபன் டோஸ்ட்ல போய் சாப்பிடுவேன். ஐ லைக் த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் எக். முட்டை வந்து அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும் சாப்பிடும் போது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வாரத்துல ஒரு வாட்டி தான் நான் என்னுடைய ஆஃப் டேஸ், சில சமத்துல சனிக்கிழமை வரும், சதும ஞாயிற்றுக்கிழமை வரும், அந்த நாள்ல தான் நான் போய் சாப்பிடுவேன். இந்த நாள் வந்து நான் கட்டுற ஆப்ரேஷன் போனனால இப்ப நான் வீட்டுல தான் இருக்கிறேன், வெளியில எங்கும் போக முடியல. பட் எனிவே, தேங்க்யூ சோ மச் அண்ட் சோ ஸ்வீட் யுவர் வாய்ஸ். And God bless you, ma. Take care. Bye-bye.
1: நன்றி அம்மா. இந்த மாதிரி புத்துணர்ச்சியோட ரொம்ப சுறுசுறுப்போட பேசுமா, குரல்களை காலங்காத்தாலே கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தனியா இங்க இல்லைன்னு நீங்க எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுறீங்க. நன்றி நன்றி. உங்க குரல் பதிவுகளை கேட்கும் போது இன்னும் புத்துணர்ச்சியா நிகழ்ச்சியை படைக்கணும்னு அந்த ஒரு உற்சாகத்தை நீங்க கொடுக்கறீங்க. நேர்களே, தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட காலை சிற்றுண்டி உணவை நீங்க வார இறுதியில சாப்பிடுவீங்க? வாரத்துல ஒரு முறை இதைதான் ஹலிமா நாங்க சாப்பிடுவோம், அதுவும் வார இறுதியில சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதுல இருக்கிற சுகம் இருக்கு, வார்த்தையால சொல்லவே முடியாதுப்பா. அப்படிப்பட்ட ஒரு உணவு வகைனா எது? உங்க குடும்பத்தார் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம், இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து கீழே போய் உணவு காட்டில சாப்பிடுற ஒன்றா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலை சுற்றுட்டியை பகிர்ந்து கொள்ளுகிறீர்களே.

0: என்பதுகளின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:08.

0: காலை வணக்கம் ஹலிமா, நான் ரேணுகா
1: வணக்கம்.
0: பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற ரொம்ப சரி, வாரிறுதி நாளில் தான் குடும்பத்தோட காலை சிற்றுண்டியை வந்து நிதானமாக பொறுமையாக சாப்பிட முடியும்.
1: ஆமாம்,
0: நான் வந்து என் குடும்பத்தோட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காயா டோஸ், சில சமயம் லக்ஸா, பீஹூன்.
1: ஓ,
0: ஸோ யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்களெல்லாம் அவங்க வந்து வாங்கிக்கிட்டு ஒன்றா உட்காந்து உணவங்கடையில் வந்து நாங்கள் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம்.
2: வணக்கம் அலியம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
2: சரவணன் பேசுறேன். என்னதான் காலையில நம்ம வேற உணவுகளை சாப்பிட்டாலும் நம்ம பாரம்பரிய உணவான அந்த தோசை இட்லி அது சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால காலையில ஒரு 3 இட்லி ரெகுலரா சாப்பிட்டுறது, இல்லைன்னா தோசை.
3: காலை வணக்கம் ஹலீமா, காலை வணக்கம் அனைவருக்கும், காலை வணக்கம். ஜுருவேஷாந்தா பேசுகிறேன். வெல், எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடிக்கும் வெஜிடபிள் உப்புமா. காய்கறி போட்டு உப்புமா கிளறி சாப்பிட்டாக்கா நெய் விட்டு ருசியாக இருக்கும். அது வந்து ருசி சாப்பிட்ணும்னாக்கா அந்த இறுதி நாளில் தான் சாப்பிட முடியும்.
4: வணக்கம் தொகுப்பாளர் ஹலிமா, நான் டாக்டர் ஆர் ஜோகோபார்ல இருந்து பேசுறேங்க. காலையில வந்து சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பழைய சாதத்துல உப்பு கலந்து மிளகா போட்டு சாப்பிடறாங்க இல்லையா, அந்த காலத்துல விவசாயம் பண்றவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும், மதியம் வரைக்கும் பசிக்காது, வயிற்றுக்கு எந்த கெடுதலும் இதுக்கு இருக்காது. இதுதான் எனக்கு பெஸ்ட் உணவுங்க. இதுக்கு மேல வந்து அந்த ஃபுட்டு நல்லா இருக்கு, இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்கன்னா வயிறு காலிமா. நன்றி, வணக்கம் ஹலிமா.
1: நன்றி நன்றி. ஒரு மருத்துவரா அவர் இருக்கிறதுனால இந்த மருத்துவருடைய கண்ணோட்டத்துல அவர் பகிர்ந்து கொண்டிருக்காரு. சரி, நான் இதை கேட்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏன் இந்த காலை சிற்றுண்டி பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா, இந்த காலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல எதை அதிகமா சிங்கப்பூர்கள் விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு ஆய்வுல நடத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சிங்கப்பூர்ல இந்த காயா டோஸ், அவிட்ட முட்டை, கோபி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமா, பாரம்பரியமான நன்யாங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா காயா டோஸ் மட்டும் இல்லைங்க, யுகா ஒரு ஆய்வை நடத்திருந்தாங்களா, அதுல 76 வழிகாட்டினர் காயா டோஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்களா. 18 முதல் 24 வயதுடையவர்கள்ல 96 விழுக்காட்டினர் ரொட்டி பிராட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 55 வயதுக்கு மேற்பட்டவங்கள்ல 81 விழுக்காட்டினருக்கு ரொட்டி பிராட்டா ரொம்ப பிடிக்குமா. எந்த காலை சிற்றுண்டிய அதிகமா ஆர்டர் பண்றாங்கன்னு பார்த்தா, இந்த அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் சொல்றாங்களே அது ஹாட் கேக்ஸ், ஹேஷ் பிரவுன், காலை சிற்றுண்டிக்கு தயார் செய்யப்படும் சாண்ட்விச்சஸ், பிராட்டா, கஞ்சி வகைகள், காயா டோஸ், மீசியாம், சூடான பானங்கள்ல பார்க்கும் போது முன்னணியில இருக்குது. வேற என்ன, தேத்தாரை தான், அதன் பிறகு காஃபி.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஒன்றே ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the vela padikala duet.
1: இந்த மாதிரி இருக்கு, ஒலியோட கொண்டாடுங்க.

சிங்கப்பூர்ல சுத்தி பாக்கிறதுக்கு இடமே இல்ல, எங்கதான் போகிறது தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இத கேளுங்க. இந்த வார இறுதியில நீங்க எங்க போகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜூரோங் லேக் கார்டன்ஸ் பக்கமா நீங்க போகலாங்க. இப்ப அங்க லைட்ஸ் பை தி லேக் 2026 என்ற மிட் ஆட்டம் பெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சி செப்டம்பர் 19 தேதியில இருந்து 27 தேதி வரை நடைபெறுமா. தினமும் மாலை 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சிய ஒரு பெஸ்டிவல் திருவிழாவை நீங்க எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய லென்டன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அங்க விளக்குகள் கொண்ட ஒளி கொண்ட நிறைய நிகழ்ச்சிகள் படைப்புகள்லாம் இருக்குது. இசை நிகழ்ச்சிகள் குடும்ப நடவடிக்கைகள்லாம் இருக்குதுங்க. புரியுது, 6 வகுப்பு மாணவர்கள் அவங்க தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேர்வுகளை அடுத்த வாரமும் எழுதணும்னு புரியுது. ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க கொஞ்சம் இளைப்படுறதுக்கு இந்த பக்கமா நீங்க போகலாம், தப்பு இல்ல. லேக் சைட் கார்டன், சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன், இந்த 3 பகுதிகளிலும் வெவ்வேறு அம்சங்களை நீங்க பார்க்கலாம், பங்கெடுக்கலாம்.

எங்க போகலாம் வார இறுதியில அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, விவோ சிட்டியின் ரூஃப் டாக் ஸ்கை பார்க்கு நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாங்க. இந்த ஹலோ கிட்டி, குரோமி, சினிமா ரோல், இப்படிப்பட்ட சென்ரியோ கதாபாத்திரங்கள் அங்க பெரிய பெரிய விளக்கு ஒளியின் படைப்புகளாக இருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட இது முடிவடையுது. அனுமதி இலவசம், நீங்க புகைப்படங்கள் எடுக்கலாம், விடுகதைகளை நீங்க செஞ்சு பார்க்கலாம், அதற்கு நீங்க முயற்சி செய்யலாம். லெண்டன் ரீடல்ஸ் சொல்றாங்க, மாலைய உங்களுக்கு திருவிழா மாதிரி நிறைய விளையாட்டுகள் நடவடிக்கைகள்லாம் இருக்குதுங்க. சன்ரியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சா, கண்டிப்பா இந்த வார இறுதியில நீங்க அவங்கள விவோ சிட்டி கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாங்க. பாராட்டு வாங்கப்பா.

0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்
1: நேர்களை உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பது அறியட்டு கேட்டாலே பரவசம். உன் அறிவு உனக்கு மட்டுமே பயன்படுமே ஆனால் அதை பல மடங்காக பெறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. இது இன்று நான் படித்ததில் ரொம்ப பிடித்த ஒரு தன்மணிப்பு வரியாக இருந்தது. அதனால்தான் இந்த அங்கத்தில் உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்தேன். உன்னுடைய அறிவு உனக்கு மட்டுமே பயன்படுமே ஆனால் அப்படின்னா, நீங்க கற்றுக்கொள்வதை எல்லாம் மற்றவங்க கிட்ட நீங்க பகிர்ந்துக்காம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க இன்னும் விரிவாக்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகுமார் தனபாலன். இது ஏன் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதுதான் நாமளே இந்த பாடங்களை மீண்டும் அனுபவிப்போம். அப்ப நம்ம யோசிப்போம், இப்படி இதை புரிஞ்சுக்கலாமா, இப்படி இதை படிக்கலாமா அப்படின்னு. அந்த அறிவு பல மடங்கு ஆகும். அதே நேரத்தில் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய தவறுகளும் நமக்கு புரிய வரும். அதனால எப்போதுமே அறிவு என்பதை நாம மட்டும் கட்டிக்காக்க கூடாது, மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் அளவே இல்லாத ஒரு விஷயம். அதை நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம குறைந்தே போக மாட்டோம்.
2: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
3: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது, சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக. 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: நேர்களே, நான் சிறு வயதுல இருந்தே திருக்குறள் படிக்கும் போது திருவள்ளுவர் என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையோட எழுதிருக்காரு திருக்குறளை எழுதும் போது, இது எல்லாமே இந்த காலத்துக்கும் பொருத்தமுடியவையா இருக்கே அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அப்படி ஒரு திருக்குறள் தான், நான் அதை பத்தி ஆழமா யோசிச்சு பார்த்தப்போ இந்த காலத்துல எவ்வளவு அது ஏற்புடையதா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இதை நம்ம எப்படி இந்த காலத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, நீங்க பாருங்களேன், இந்த டிஜிட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே இந்த உலகமே நம்ம கைத்தொலை பேசிக்கொள்ள இருக்கு. அப்படி ஒரு காலத்துல நம்ம யார்கிட்ட இருந்து வேணா எந்த தகவல் வேணா கேட்கலாம், எதை வேணா நம்ம சுலபமா நம்பிடலாம். இப்ப எங்க அம்மா வந்து, என்ன யாழினி, ஆறு வார குழந்தை வந்து பாடுது ஆடுது பேசுது அப்படின்னு என்கிட்ட வந்து எங்க அம்மா இன்னும் சொல்ல கேட்டாங்க. அப்ப வந்து நான் சொன்னேன், அம்மா இல்லம்மா, அது செயற்கை நுண்ணி நிறுவச்சு செஞ்சிருக்காங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் நேர்களே, நிறைய தகவல்கள் வேற நம்ம இந்த காலகட்டத்தில் கேள்விப்படுறோம். இவங்க இவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்க இந்த விஷயம் பண்ணிட்டாங்க, இவங்க இந்த காரியத்துக்காக காவலர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழும்போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, யார்கிட்ட இருந்து வேணா நம்ம எந்த விஷயமும் கேட்கும் போது அதை நம்ம உடனே நம்பிடக்கூடாது, தீர விசாரிக்கணும். அது உண்மையா, அது சரியான விஷயமா அப்படின்னும் போது தீர விசாரிக்கணும். விசாரித்த பிறகு அது சரியான விஷயமாக இருந்தால், நம்பகத்தன்மையை உடைய இடங்கள்ல இருந்து நமக்கு அந்த தகவல் கிடைச்சதுன்னா அதை ஏற்றுக்கலாம், இல்லைன்னா தவறான தகவலை நாமளும் மத்தவங்க கிட்ட போய் பரப்பக்கூடாது. பாருங்களேன், திருக்குறள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒன்று. அப்பயே ஒரு தொலைநோக்கு பார்வையோட திருவள்ளுவர் யோசிச்சு எழுதியிருக்கிறாரு, இந்த காலகட்டத்துக்கு கூட இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு. அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
1: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு, மட்டன் சுக்கா
2: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
2: சாப்பாடு காணும், இந்த அங்க இருக்குது
3: அது மட்டுமா.
2: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க, அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
4: நாகபடைக்கும் ஆனந்தம் ஆரம்பம், கேட்க தவறாதீங்க.
5: இன்றும் இளமையான 70 கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
6: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
5: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
6: நடக்கும்
5: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள்.

0: இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
2: மார்கழி திங்கள் அல்லவா அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ரொம்ப அழகான பாடல், மனசுல ஆழமா பதிந்த ஒரு பாடல். ஏன்னா அதனுடைய இசையும் சரி வரிகளும் சரி ரொம்ப அழகா இருக்கும். இதில் திங்கள் என்பது எதை குறிக்கிறது? திங்கள் என்பது திங்கட்கிழமையை குறிக்கிறதா? இல்ல நேயர்களே, திங்கள் என்றால் மாதம் என்று பொருளாம். ஏன்னா மாதம் என்பது தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத சொல். திங்கள் என்பதுதான் மாதம் என்பதற்கான சரியான தமிழ் சொல். அதனால்தான் இத்தனை திங்கள் கழித்து இந்த மாதிரி நல்லது நடக்கும், இத்தனை திங்கள் கழித்து நீங்க வீடு வாங்குவீங்க, இத்தனை திங்கள் இத்தனை திங்கள் அப்படின்னு அந்த திங்கள் சொல்றாங்களே. திங்கள் என்பது திங்கட்கிழமை இல்லை, திங்கள் என்பது அந்த மாதத்தை குறிக்கிறது. இத்தனை மாதங்கள் கழித்து இது நடக்கும். மார்கழி திங்கள் என்பது மார்கழி மாதத்தை குறிக்கிறது. சரியானவர்களே, எனக்கு இது கேட்ட உடனே ஆச்சரியமாக இருந்தது. என திங்கள் என்பதை நம்ம எப்படி பயன்படுத்துவோம், இங்க எப்படி இருக்குது?
3: ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?

0: highly idiotic.
1: Too fast. Only romantic. கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு குழம்பிய நெஞ்சம் சிரிக்குது கேட்டு முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ.

0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாக்கா போலி 968
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த சொற்கள் எல்லாம் தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட ஆங்கில சொற்களாம். அவம் நேர்களை ஆனகொண்டா என்ற ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஆணை கொன்ற அப்படிங்கறது வந்து எடுக்கப்பட்டதான். டு கில் அன் எலிஃபன்ட், எலிஃபன்ட் கில்லர், அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு சொல்லப்படுது. கேஷ் என்பது காசு என்ற தமிழ் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதாம். ஆரஞ்சு என்பது நாற்றங்காய் என்ற அந்த பழத்தின் பெயர்ல இருந்து எடுக்கப்பட்டதாம். பச்சோலி என்ற ஒரு விதமான வாசனை நம்ம நிறைய பெர்ஃபியூம்ல பாத்திருப்போம். அது பச்சை இலை என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாம். சுகர் என்பது சர்க்கரை என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாம். திக்வுட் என்பது தேக்கு மரம் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாம். இப்படி தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட நிறைய ஆங்கில சொற்கள் இருக்கின்றன. சொல்லவா வேணும் நேயர்களே, தமிழ் உலகத்திலேயே தோன்றிய முதல் மொழிகள்ல ஒன்று. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தமிழ் சாயல நம்ம நிறைய மொழிகள்ல காண முடியும்.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போறப்பா
1: போற்றுவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேக்க தவறாதீங்க.
3: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
4: நேர்வே சமீபத்துல நான் சமூக வலைதளத்துல ஒரு தகவல் படித்தேன். அதை படித்த உடனே இதையெல்லாம் நம்ம வந்து பதிவிடணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சில பசங்க 21 வயது பசங்க வந்து தன்னுடைய பயணத்தின் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பெருவரைவு ரயில் வண்டியில அவங்களுடைய நண்பருக்காக பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி இருக்கிறாங்க. அப்படி பாடும் போது அவங்க கொஞ்சம் சத்தமாக இருந்திருக்கிறாங்க. ஆனா பாடி முடித்தது பிறகு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட சொல்லிருக்காங்க, சத்தம் போடாதீங்க, மத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்க கூடாது அப்படி சொல்லி அமைதியா இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆடவர் வந்து இதை பதிவு செஞ்சு, இது என்ன இவ்வளவு சத்தமா இருக்கிறாங்க, ஒரு பொது இடத்துல இவ்வளவு சத்தமாவா இருப்பாங்க அப்படி என சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அந்த குழுவில் இருந்த ஒரு பையன் என்ன சொல்லிருக்காருன்னா, இது வந்து சமூக வலைதளத்துல ஒரு ட்ரெண்ட். அது என்னன்னா, நம்மளுடைய நண்பருக்கு பிறந்தநாள் இருக்கும்போது எல்லாரையும் வந்து நம்ம கேட்போம், யாரு தெரியாதவங்க முன்னபின் தெரியாதவங்க கிட்ட நீங்க வந்து என்னுடைய நண்பருக்காக பாடுங்கன்னு ஒரு பாடல் பாட சொல்லி கேட்போம், அதுக்கப்புறம் நாங்க அமைதி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த உடனே சமூக வலைதளத்துல பல பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பதிவு செய்யணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அவங்க பேசுறது சத்தமா இருந்தா அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லிருக்கலாம், சத்தத்தை குறைங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்படி கூடயுமே இந்த ஒரு பாடலை பாடுறதுக்கு எத்தனை வினாடிகள் எடுத்துரும், அதற்குள்ள உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு கோபம் மனக்கசப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கும் இதை பார்த்தோன்னே அப்படிதான் இருந்துச்சு. அது உங்களால ஏற்றுக்க முடியலன்னா கூட அதை நேரடியா போய் சொல்லிருக்கலாம், அமைதியாகுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். இதையெல்லாம் எடுத்து நம்ம பதிவு செய்யறதுங்கிறது ரொம்பவே இந்த சமூக வலைதளங்களுடைய பயன்பாட்டை நம்ம ரொம்ப நாடி இருக்கிறோமோ அப்படிங்கறது மாதிரிதான் இருந்துச்சு. இதை கேட்ட உடனே என்ன பொறுத்தவரை, நம்மள தொந்தரவு பண்ணாம அதிக நேரத்துக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தா நாமளும் அவங்களை கண்டுக்காம விட்டுறது சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
4: நேர்களே, சிறிது நேரத்திற்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு தகவல் பகிர்ந்துகிட்டேன். ஒரு ஆடவர் வந்து மாணவர்கள் மேல கோச்சிக்கிட்டு அதை வந்து சமூக வலைதளத்துல பதிவிட்டிருந்தாரு. இந்த மாதிரி பாடல்கள் பாடி மத்தவங்களை தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு. அதற்கு ஏற்புடைய ஒரு தன்மணி போரே நான் படித்தேன். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு, ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே. நீங்க யோசித்து பாருங்க, அவங்க இந்த இடத்துல இருந்து விலகிட்டாங்கனாலோ இல்ல அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்கனாலோ இதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா அவங்களோட நிம்மதி பாதிக்கப்பட்டிருக்காது. ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து அந்த பதிவு செய்த ஆடவரை தான் தாக்குறாங்க. எதுக்கு இப்படி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறீங்க அப்படின்னு. இன்னொன்னு, அவங்க மனசுல அந்த வெறுப்பு அதிகமா இருக்கும்போது நமக்கு நிம்மதியும் இருக்காது. ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் இவங்க இப்படி நடந்துகிட்டாங்க, இப்படி அவங்க செய்யக்கூடாது, அப்படி அவங்க செய்யக்கூடாதுன்னு மத்தவங்களை சுத்தியே நம்மளோட சிந்தனைகள் இருக்கும். ஆனா அவங்கள பிடிக்கல, அவங்க செய்யற செயல் சரியில்லை அப்படிங்கும் போது ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம், ரெண்டு தடவை சொல்லி பார்க்கலாம். அதற்கு மேல இதற்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம நிம்மதி தான்ப்பா கெட்டு போகும் அப்படின்னு ஒரு சிந்தனையோட அந்த இடத்துல இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அப்ப நாம நம்ம வாழ்க்கைய நல்லா நடத்திக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியும்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பதாக எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆங்கில சொற்கள் இதெல்லாம் தமிழிலிருந்து எடுக்கப்பட்டவையா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சில சொற்கள், அடுத்து நான் சொல்ல போற சில சொற்கள் நேரடியாக தமிழ் சொற்களாக இல்லாவிட்டாலும் நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா, ஆஹா இது தமிழ் சொற்கள் மாதிரி இருக்குதே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுல ஒன்றுதான் அட்டாக். அட்டாக்ல நீங்க ஏ தூக்கிட்டீங்கன்னா டாக் அப்படின்னு இருக்கும். தாக்கு என்றிருக்குமே ஒரே பொருள் தான். அதே மாதிரி மேக், எம்ம தூக்கிட்டீங்கன்னா ஏக் அப்படின்னு இருக்கும். ஆக்கம், ஆக்கம் ஒரு பொருளை செய்யறது. மேக் ரவுண்ட் அப்படியே பார்த்தோம்னா உருண்டை அப்படிங்கறதுல ஊ எடுத்துட்டீங்கன்னா ருண்டை அப்படின்னு இருக்கும். ரவுண்ட் உருண்டை. அதே மாதிரி ரோல் என்பத உருள் அப்படிங்கறது கூட வச்சு பாத்தீங்கன்னா ஊ என்பதை எடுத்துட்டீங்கன்னா ருள் இருக்கும். ரோல் உருள். நாலெட்ஜ் என்பதுல அந்த நோவையும் ஞானம் என்பதை எடுத்து பாத்தீங்கன்னா நாலெட்ஜ் ஞானம் இரண்டிற்கும் ஒரே பொருள் தான். அதே மாதிரி ஜிஞ்சர் என்பதுல நீங்க இஞ்சி என்பதை கூட வச்சு பாத்தீங்கன்னா ஈ எடுக்கும் போது ஜி, ஜிஞ்சர் இஞ்சி அப்படிங்கிறது இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு சொற்களை நம்ம தமிழ் கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஆஹா தமிழ் சொற்கள் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நமக்கே புரிய வருது.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திலிருந்து அன்பான வணக்கங்கள்.
0: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
2: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன்பதார் 8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த வாரம் என்னுடைய மனதை நெகிழ வைத்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்தேன். இரண்டு சிறுவர்கள் அவங்களுடைய பள்ளி விடுமுறை அப்ப நேரத்தை வீணாக்காம நம்மளால முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்வோமே, தான தர்மம் செய்வோம் அப்படிங்கறத மனசுல கொண்டு அவங்களுடைய சொந்த உழைப்பை இதுல போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு தோன்றிய ஒரு விஷயம்தான், நம்ம ஏன் குளிர்பானங்களை விற்க கூடாது அப்படின்னு இந்த சிறுவர்கள் நினைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 5 மற்றும் 7 வயசுதான் ஆகுது. இந்த சின்ன வயசுலயே அவங்களுடைய எண்ணங்களை பாருங்களேன், எவ்வளவு உன்னதமான எண்ணங்களா இருக்குது அப்படின்னு. அந்த வயசுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு குளிர்பானத்தை எடுத்துக்கிட்டு இந்த குளிர்பானத்தை நம்ம விற்போம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு அது விற்பதற்காக ஒரு மேசை மாதிரி அவங்களே தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய ட்ரிங்க் ஸ்டால் அப்படின்னு ஒரு மேசையை தயாரிச்சிருக்கிறாங்க. அதற்கு அவங்க அழகா வண்ணம் தீட்டி அதை கட்டி அழகா அதுக்கு வந்து உருவம் வைத்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய சுற்று வட்டாரம் முழுவதும் அந்த மேசையை அவங்க தள்ளி சென்று அங்க வந்தவர்களுக்கு அந்த குளிர்பானத்தை விற்றிருக்கிறாங்க. அதன் பிறகு இதுல இருந்து கிடைத்த எல்லாத்தையுமே குழந்தைகள் புற்றுநோய் அறக்கட்டளைக்கு அவங்க தானம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும், அவங்களுடைய இந்த விடுமுறை காலத்துல அவங்க வீட்டுல இருந்து கை தொலைபேசியையோ இல்ல தொலைக்காட்சியோ பார்க்காம விளையாட போகாம குழந்தைகளுக்காக ஒரு குழந்தையா இருந்துகிட்டே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பாருங்க, அந்த எண்ணத்தை நம்ம எல்லாருமே கடைபிடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், உலகமே அழகா இருக்கும் நேர்களே.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீரகாப் ஒலி 968 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சேவிசியல் தொடக்கமாக ஜி ராமநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசை ஒலியறவிருக்கின்றது. வாதாபி கணபதி, ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஜெயஸ்ரீ ராதீப் அவர்கள் பாடியிருக்கும் சரஸ்வதி ராகத்தில் சரஸ்வதி நமோஸ்துதே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியறவிருக்கும் பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியிருக்கும் தூண்டிற் புழிவினை ராகமாலிகையில்.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: மற்றும் வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678889 அழைக்க வேண்டிய எண் 6691119
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg 9

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: இதற்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: காலைமணி 7 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காற்று தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு திரும்பியிருக்கிறது. காலை நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 114 புள்ளியை தொட்டது. கிழக்கிலும் நிலைமை மோசம், அங்கு 114, மேற்கில் 105, குறியீடு 100 புள்ளிக்கு மேல் போனால் அது ஆரோக்கியமற்ற நிலை. வடக்கிலும் தெற்கிலும் மிதமான நிலை, குறியீடு அங்கும் 100 நெருங்குகிறது. தாய்லாந்தில் வெள்ளப்பேரிடர் தொடர்கிறது. இன்று காலை நிலவரப்படி தாய்லாந்தின் 21 மாநிலங்களில் வெள்ளம் நீடிக்கிறது. தலைநகர் பாங்காக்கில் 50 மாவட்டங்கள் அனைத்திலும் வெள்ளப்பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் விடாமல் மழை பெய்தது. சாலைகளும் கால்வாய்களும் நிரம்பி வழிகின்றன. பாங்காக்கில் நாளை பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும். வெள்ளப்பேரிடரை சமாளிக்க 10,000 ராணுவ வீரர்கள் கை கொடுப்பதாக பாங்காக் போஸ்ட் பத்திரிகை கூறியது. விமான பயணத்திலும் இடையூறு. ஒருமுறை பயண தேதியை மாற்றுவதற்கு அனுமதிப்பதாக தாய் ஏர்வேஸ் சொன்னது. வியாழக்கிழமை ஆரம்பித்தது மழை. நேபாளத்தில் பெருவெள்ளம் தாக்கி ஒரு மாதமான பிறகு இன்னமும் 5,000 அதிகமானோரை காணவில்லை. அதிகாரத்துவ தகவல்படி மாண்டவர் எண்ணிக்கை 1,400 அதிகம். இதுவரை 112 உடல்கள் மட்டுமே குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1,000 அதிகமான உடல்கள் அடையாளம் தெரியாத காரணத்தால் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. 7,500 வீடுகள் சேதமுற்றன. சுமார் 33,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரமைக்க சுமார் $5 பில்லியன் தேவைப்படும் என்று நேபாள அரசாங்கம் மதிப்பிடுகிறது. பங்களாதேஷ் தட்டமைக்கு எதிராக தடுப்பூசி போடும் பெரும் பணியை தொடங்கியிருக்கிறது. 6 முதல் 5 குறைவான பிள்ளைகளுக்கு 1 நெடுகிலும் தடுப்பூசி போடப்படும். தட்டமையால் 1,000 அதிகமானோர் மாண்டனர். மேலும் 1,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பங்களாதேஷ் உலகிலேயே ஆகப்பெரிய தட்டம்மை பரவலை சந்திப்பதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு நிலையம் சொல்கிறது. மார்ச் மாதம் முதல் 187,000 பேர் மருத்துவம் நாடினர். 20,000 அதிகமான சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டன. கடந்த 2 அரசியல் குழப்பம், தடுப்பூசி தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் பங்களாதேஷில் தடுப்பூசி பணிகள் தடைப்பட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் முன்வைத்த அமைதி யோசனையை நிராகரித்துவிட்டார். 1 ஹோமஸ் நீரிணையை திறக்கும் யோசனையை ஈரான் முன்வைத்தது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப், அமெரிக்கா வெல்கிறது, ஈரான் மோசமாக தோற்கிறது, அதனால்தான் அது அவசரமாக அமைதியை நாடுகிறது என்றார். தமது துர் சோசியல் சமூக ஊடக பக்கத்தில் அவர் ஹோமஸ் நீரிணை வரைபடத்தை காட்டி அதை டிரம்ப் நீரிணை என்று வட்டமடித்திருக்கிறார். அமெரிக்காவும் சீனாவும் $30 பில்லியன் மதிப்புள்ள பொருள்களுக்கு வரிகளை குறைக்க இணங்கியிருக்கின்றன. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்தின் போது உடன்பாடு காணப்பட்டது. வேளாண் பொருள்கள், மின் சாதனங்கள், பொம்மைகள் உள்ளிட்ட பொருள்களுக்கு வரி குறைக்கப்படும். AI தொடர்பில் பேச்சு நடத்தவும் 2 இணங்கின. ஆனால் செயற்கை நுண்ணறிவில் சீனாவுடன் இணைந்து செயல்பட விரும்பவில்லை என்று அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டார். அத்துறையில் அமெரிக்கா முன்னணி வகிப்பதாக அவர் சொன்னார். அதிபர் ஷியின் 3 பயணம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி கூறினார். சிங்கப்பூரில் சிண்டாவின் 35th உன்னத விருது நிகழ்ச்சியில் 866 மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சிண்டா வரலாற்றில் இதுவே ஆகப்பெரிய எண்ணிக்கை. கல்வி, கலை, விளையாட்டு என பல துறைகளில் மாணவர்கள் விருது பெற்றனர். இளம் வயதில் கண் பிரச்சினால் அவதிப்பட்டாலும் அதை கடந்து வந்து பிறருக்கு உதவுவதில் உறுதியாக இருக்கிறார் விருது பெற்ற சேது சோமசுந்தரம்.
1: நான் 3 போட்ட உழைப்புக்கும் நான் ஓவர் கம் பண்ண சேலஞ்சஸ்க்கும் அதை விட ரொம்ப முக்கியமா என் பேரண்ட்ஸ் எனக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸ்க்கு இது ஒரு அங்கீகாரமாக இதை பார்க்குறேன். டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தனால அங்கே கிடைத்த நாலேஜை வைத்து ஐதர் சீனியர்ஸுக்கோ இல்லைனா பீப்புள் வித் டிசபிலிட்டிக்காக நான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். எம்பத்தி என்பது ஒருத்தவங்களோட பிரச்சனை மட்டும் புரிந்து கொள்வதல்ல, அந்த புரிதலை வைத்து நம்மளால் அவங்களுக்கு எப்படி உதவி செய்வதுதான் ரொம்ப முக்கியம் என்று நான் தெரிந்து கொண்டேன்.
0: இளையர்கள் வாய்ப்புகளை கைப்பற்ற வேண்டும் என்கிறது சிண்டா. சிங்கப்பூரில் இளம் பெண்களில் 1 மட்டுமே முதலாளிகள் அல்லது மனிதவள பிரிவுடன் மனநலம் குறித்து பேச முன்வருகின்றனர். மக்கள் செயல் கட்சி மகளிர் பிரிவும் NTUC மகளிர் குடும்ப பிரிவும் 1300 பெண்களிடம் நடத்திய ஆய்வில் இது தெரிய வந்தது. கூடுதல் வேலையிட ஆதரவை வழங்கும் தங்கள் முயற்சிக்கு அந்த ஆய்வு உதவும் என்று இரு பிரிவுகளும் நம்புகின்றன. புதிதாக வேலையில் சேரும்போது நெருக்குதல், அதிக வேலைச்சுமை, நீண்ட வேலை நேரம் ஆகியவை இருக்கக்கூடும். அந்த நேரத்தில் சில இளம் பெண்களுக்கு மனநல பாதிப்பு குறித்து பேசுவதில் சிரமம் இருக்கலாம். ஆய்வில் கலந்து கொண்ட பலர் தங்கள் மேலாளர் அல்லது மனிதவள பிரிவை அணுகுவதற்கு பதில் வேலையிடத்துக்கு வெளியே உதவி பெற விரும்புகின்றனர். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிங்கப்பூரின் சாந்தி பிரேரா 200 மீட்டர் ஓட்டப்பந்தய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுவிட்டார். 3 ஆண்டுக்கு முன்பு சீனாவில் நடந்த போட்டியில் சாந்தி 100 மீட்டரில் வெள்ளியும் 200 மீட்டரில் தங்கமும் வென்றார். இம்முறையும் 200 மீட்டரில் தங்கம் வெல்வாரா என்பது இன்று மாலை தெரியும். சிங்கப்பூர் நேரப்படி மாலை சுமார் 6:20 போட்டி நடக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலி 968 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு நான் கிருஷ்மிதா வந்துட்டேன். மீடியகா வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை, இவ்வருடத்தின் 270 நாள். ஆண்டு நிறைவு பெற 97 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 10 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1447 ரபியுல் ஆகிர் மாதம் பிறை 15. ஆமணையர்களே, ஒலியின் உல்லாசம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு சில இதமான பாடல்கள் வரவிருக்கின்றன. 7 செய்திகளை கேட்டு முடிச்சிட்டோம். இன்னும் சற்று நேரத்துல கிறிஸ்துவ பாடல்கள் அங்கம் இடம்பெறவிருக்கின்றன. அதற்கு பிறகு உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி நம்ம பேசலாம். வாங்க, வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இப்பொழுது இந்த தருணத்தில் டி இமான் அவர்களுடைய வளமான வரிகள்ல வந்து ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். லீ படத்துல இருந்து வந்த பாடல்

0: ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆமா, இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் காலையில வானொலி பக்கமா இணைந்திருக்கிறோம். லீ படத்துல இருந்து வந்த பாடல்கள் நம்ம கேட்டோம். அதற்கு பிறகு இன்னும் சற்று நேரத்துல கிறிஸ்துவ பாடல்கள் அங்கம் இடம்பெறவிருக்கின்றது. ஆனா அதற்கு முன்பு ஜோசப் செல்வம் அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாக்கலாம். காலை வணக்கம். உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைத்த நாட்களை கடந்து வந்ததற்காக உங்களை பற்றி நீங்களே பெருமை கொள்ள வேண்டும். இது முற்றிலும் உண்மை. அது மட்டும் இல்லாம ஒரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நேயர்களே. அப்படி இருக்கும் பொழுது சற்று நேரம் நிறுத்தி இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி நமக்குன்னு நம்ம நன்றி கூறியிருக்கோமா? இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு இலக்கை, ஏதோ ஒரு கொள்கையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இன்றைய நவீன விரைவான வாழ்க்கை சூழல்ல கண்டிப்பா நம்ம அனைவரும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஜோசப் செல்வம் அவர்கள் கூறியது போல கண்டிப்பாக கடந்த நாட்களை நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து நம்மளாலையும் முடியும், நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே அப்படின்னு பெருமை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நமக்கு நாமே உந்துதலை அளித்து கொண்டால்தான் பிறர் நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, நம்மளும் பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியும். ஆனா நமக்கு முதல்ல ஒரு நன்றியை கோரிக்கணும் நேயர்களே. நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு ஜோசப் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமார் நன்றிகள். தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருக்க நேயர்களே, உங்களுக்காக இப்பொழுது கிறிஸ்துவ பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 968 கேட்டாலி பரவசம்.
1: இது உங்க ஒலி

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆட
0: ஒலி 968
2: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இனி கிறிஸ்துவ பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: இடம்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க. ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
2: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
3: I want to go out and buy food.
1: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
4: Hi darling, எப்படி இருக்கீங்க? Hi boss, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்டில் இல்ல, அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவர் இன்னும் பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
1: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

ஒலிபண்புதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று செப்டம்பர் மாதம் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை. பலரும் உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம். சிங்கப்பூரர்கள் ஆகிய நாம் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பல சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். இப்பொழுது தற்போதைய நிலையில நிறைய சமூக நடவடிக்கைகளில் நம்மளால ஈடுபட முடியுது, அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியுது, அதுல பங்கெடுக்கவும் முடியுது நேயர்களே. அவ்வாறு இருக்கும் பொழுது நமது இந்திய சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு கொண்டாட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி. இன்னும் ஒரு சற்று நாள் தீபாவளி நிகழ்ச்சிகள் அனைத்தும் களை கட்ட போகுது. அதற்கு நம்ம சென்று நமது ஆதரவை கொடுக்க வேண்டும். உங்களால முடிந்த அளவுக்கு சமூக நடவடிக்கைகள்ல ஈடுபடுங்க, அங்க இருக்கும் நிகழ்ச்சிகளை பாருங்க. முக்கியமா வசந்தம் தொலைக்காட்சி மற்றும் வானொலியில இணைந்திருங்க, ஏன்னா உங்களுக்காக தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் பல வரவிருக்கின்றன. தீபாவளி அப்படின்னு சொன்னாலே பலருடைய முகத்துல ஒரு புன்முறுவல் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து இந்த வருஷ தீபாவளியை நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ளாசம்.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
2: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
2: நவீன் வழங்கும்
5: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம், இரவினில்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
2: மறக்காம கேளுங்க.

0: ஒளி 9:06 எட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி. இன்றும் பல தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. முக்கியமாக இன்று தேசிய மன்னிப்பு தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. இதை வந்து நம்ம தேசிய மன்னிக்கும் தினம் அப்படின்னு கூட அழைப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மன்னிப்பு இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ் பாடல்கள்ல அடிக்கடி ஒரு சில பாடல்கள்ல பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல இதை நம்ம ஃபாகிவ்னஸ்
1: அவங்களுக்கிடையே ஒரு நட்புறவு ஏற்படாது. அந்த மன உறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தணிப்பதற்கு இந்த மன்னிப்பாலதான் முடியும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னிப்பு கிடைக்காதனால பலராலையும் இன்று கூட ஒழுங்கா தூங்க முடியாது. எதிர்பார்ப்புகள் இருக்கும் இடத்துலதான் இந்த மன்னிப்பை வந்து நம்ம அதிக அளவுல ஏங்குவோம். மன்னிப்பவர்கள் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சும்மா எளிதில சொல்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. உண்மையிலேயே மன்னிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மனம் தேவைப்படுது. வாழ்க்கையில யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல, யாரும் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து சிறப்பா செய்ய முடியாது, சிறப்பா திகழ முடியாது. ஒரு மனிதன் என்றால் அவர்களுக்கு ஏறக்குறைய நிறைய குழப்பங்கள் இருக்கும், தவறுகளை இழைப்பாங்க. அவ்வாறு இருக்கும் அந்த தருணத்துல இந்த மன்னிப்பு இல்லாவிட்டால் அந்த மனிதன் நிலை குலைந்து விடுவான் நேயர்களே. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களால மன்னிக்க முடியுமா மன்னிச்சிருங்க. ஏன்னா நமக்கும் ஒரு மன திருப்தி ஏற்படும், மற்றவர்களுக்கும் அந்த தவறை இழைத்தவர்களுக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும். தொடர்ந்து வானொலி பக்கமும் இணைந்திருங்க. உங்களுக்காக மன்னிப்பாயா என்ற பாடல் வரவிருக்கிறது.

இஸ்மாயில் அவர்கள் எனக்கு ஒரு குரல் பதிவை அனுப்பிச்சிருக்காங்க. காஃபி சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் பாடல்களை கேட்பதற்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோ உங்களுக்காக 80களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன இஸ்மாயில் அவர்களே. அச்சோ, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரோமே அப்படின்னு இல்லாம இது போன்ற குரல் பதிவுகளை கேட்கும் பொழுதுதான் நமக்கே ஒரு உற்சாகம் வருது. அந்த உற்சாகத்தை நான் இப்பொழுது உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். அந்த உற்சாகத்தை கொடுத்த இஸ்மாயில் அவர்களுக்கு நன்றி. 8 மணிக்கு பிறகு 70களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்க போறோம். அதே தருணத்துல சினிமா சினிமா என்ற விளையாட்டு நம்ம விளையாட போறோம் நேயர்களே. ஆமா, இன்று ஒரு இயக்குனர் அவரை பற்றிய ஒரு கேள்வியை நான் கேட்க போறேன். அது என்ன கேள்வி என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளணுமா? வானொலி பக்கமாவை இணைந்துருங்க. 8 மணி செய்திக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம். உங்களுக்காக கேள்விய நான் ரெடியா வச்சிருக்கேன். நான் தயாரா இருக்கேன், நீங்களும் தயாரா இருப்பீங்க நம்புறேன். இது ஒலி 9 6 கேட்டாலே பரவசம்.

வணக்கம். காலை மணி 8 மீடியா காப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். செயற்கை நுண்ணறிவுக்கு பொதுவான விதிமுறைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தேவை என்று சிங்கப்பூர் வலியுறுத்தியிருக்கிறது. AI கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் அபாயம் இருக்கிறது. ஆபத்தான உயிரியல் ஆயுதங்களை உருவாக்க அது தவறாக பயன்படுத்தப்படலாம். ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர் அறிக்கையை வெளியிட்டு பேசினார். AI தொடர்பில் நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதே முக்கிய சவால் என்றார் அவர். ஹோமஸ் நீரிணை மூடப்படுவதை உலக நாடுகள் ஒன்றிணைந்து நிராகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். சிங்கப்பூரில் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு திரும்பியிருக்கிறது. காலை நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 128 புள்ளியை தொட்டது. கிழக்கிலும் நிலைமை மோசம், அங்கு 115, மேற்கில் 106. குறியீடு 100 புள்ளிக்கு மேல் போனால் அது ஆரோக்கியமற்ற நிலை. தெற்கில் 95, வடக்கில் 89. குறியீடு 50 புள்ளிக்கு குறைவாக இருந்தால்தான் அது நல்ல தரம். 50 கடந்தால் தூய்மைக்கேட்டின் மிதமான நிலை, 100 கடந்தால் அது ஆரோக்கியம் இல்லை. தாய்லாந்தில் வெள்ளப்பேரிடர் தொடர்கிறது. இன்று காலை நிலவரப்படி தாய்லாந்தில் 21 மாநிலங்களில் வெள்ளம் நீடிக்கிறது. தலைநகர் பாங்காக்கில் 50 மாவட்டங்கள் அனைத்திலும் வெள்ளப்பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் விடாமல் மழை பெய்தது. சாலைகளும் கால்வாய்களும் நிரம்பி வழிகின்றன. பாங்காக்கில் நாளை பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கும். வெள்ளப்பேரிடரை சமாளிக்க 10,000 ராணுவ வீரர்கள் கைகொடுப்பதாக பாங்காக் போஸ்ட் பத்திரிகை கூறியது. விமான பயணத்திலும் இடையூறு. ஒருமுறை பயண தேதியை மாற்றுவதற்கு அனுமதிப்பதாக தாய் ஏர்வேஸ் சொன்னது. வியாழக்கிழமை ஆரம்பித்தது மழை. நேபாளத்தில் பெருவெள்ளம் தாக்கி ஒரு மாதமான பிறகு இன்னமும் 5,000 அதிகமானோரை காணவில்லை. அதிகாரத்துவ தகவல்படி மாண்டவர் எண்ணிக்கை 1,400 அதிகம். இதுவரை 112 உடல்கள் மட்டுமே குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1,000 அதிகமான உடல்கள் அடையாளம் தெரியாத காரணத்தால் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. 7,500 வீடுகள் சேதமுற்றன. சுமார் 33,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரமைக்க சுமார் $5 பில்லியன் தேவைப்படும் என்று நேபாள அரசாங்கம் சொல்கிறது. பங்களாதேஷ் தட்டுமைக்கு எதிராக தடுப்பூசி போடும் பெரும் பணியை தொடங்கியிருக்கிறது. 6 முதல் 5 குறைவான பிள்ளைகளுக்கு 1 நெடுகிலும் தடுப்பூசி போடப்படும். தட்டம்மையால் 1,000 அதிகமானோர் மாண்டனர். மேலும் 10,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பங்களாதேஷ் உலகிலேயே ஆகப்பெரிய தட்டம்மை பரவலை சந்திப்பதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு நிலையம் சொல்கிறது. மார்ச் மாதம் முதல் 187,000 பேர் மருத்துவம் நாடினர். 20,000 அதிகமான சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளில் அரசியல் குழப்பம், தடுப்பூசி தட்டுப்பாடு போன்ற காரணங்கள்